0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவைக் குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே

0: நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். நிகழ்ச்சியின் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:35 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி திணலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்த தேதியும் செய்தியும். 7:50 தொடரும் தென்குமரி திணலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விபரம் அறியலாம். 8:00 சர்வதேச சதுரங்க தினம் உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 8:30 சர்மரோகணி வாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை. 2:30 இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரத்தில் கடித வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Neena Arakel. The monsoon session of Parliament will begin today. It will continue till 13th of August. The 25-day session will have 19 sittings, a report.
3: During the session, several important bills are expected to be taken up for discussion and passage. Today, the Lok Sabha is scheduled to take up the Supreme Court Number of Judges Amendment Bill 2026, and the Rajya Sabha is scheduled to discuss the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. Apart from these bills, Registration of Births and Deaths Amendment Bill, Income Tax Amendment Bill, Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill 2026 are also expected to be discussed during the monsoon session. Anupam Mish, Akashvani News, Delhi.
2: On the eve of the monsoon session, government yesterday convened an

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில் குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்பாளாக உருவாக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும்

0: மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண்முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் கால கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக் கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதி இருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வெளி சேரல்.
1: அறவினையும் மான்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண்ணில்.
0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வெளி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

விடியலின் தொடக்கமே கதிரவனின் வருகை. இருளை போக்கி பூமிக்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் தரும் கதிரவன் கதிர்களால் புதியதோர் நாளின் தொடக்கம். மலர்கள் சிரிக்கும் பனித்துளியில் பறவைகள் பாடும் விடியலில் உள்ளத்தில் பிறந்திடும் உறுதி, அதுவே இன்றைய நாளின் நம்பிக்கை. வாழ்வில் எல்லா வளங்களும் சேர இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:17. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

நேரம் சரியாக 6:21. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. இனி வரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: நேரம் சரியாக 6:28 குமரி கண்பிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜ்குமார் பாரதி பாடிய பாடல்

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: நேரம் 6:37. குமரி பண்பு நூற்றாண்டிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக நாகூர் இஎம் ஹனீஃபா பாடிய பாடல்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: சின்ன சிரிப்புகள், புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
4: பாடலும் கதையும்,
3: பேச்சும் விளையாட்டும்,
4: அறிவும் ஆற்றலும்,
3: மதியும் மகிழ்ச்சியும்,
4: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
3: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
4: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
3: அரும்புகளின் குறும்புகள்,
4: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து

0: உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். நான் அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் மூன்று தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங்

0: தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106th நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93rd நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4th முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2nd முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 4th நாள் திங்கட்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும்.

லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுப்பட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 703 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பூ நற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்ட அளவிலான போதைப் பொருள் இல்லா இளைஞர் விழிப்புணர்வு இயக்க போட்டிகளில் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். குமரி மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. குமரியில் மக்கள் நீதிமன்றம் மூலம் 37 காசோலை மோசடி வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மேரா யுவா பாரத் அமைப்பின் கீழ் போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் செயல்படும்.

0: வருகிறது. இவ்வியக்கத்தின் ஒரு பகுதியாக குமரி மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், தெருநாடகம், ஓவியம், பேச்சு போட்டி, குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். இதில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று போதையில்லா இந்தியா, விக்ஷித் பாரத் என்ற உயரிய தேசிய இலக்கை அடைய தங்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இப்போட்டிகள் பற்றிய கூடுதல் தகவல்களை பெற 7012403155 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். குமரி மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணும் நோக்கில் அனைத்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று முன்தினம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட போலீஸ் அலுவலகம், போலீஸ் உட்கோட்ட அலுவலகங்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இம்முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரே நாளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. மனுக்களின் மீதான விசாரணையை தீவிரப்படுத்த மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க மக்கள் நீதிமன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி குமரி மாவட்டத்தின் நாகர்கோவில், இரணியல், குளித்துறை, பூதப்பாண்டி மற்றும் பத்மநாபபுரம் நீதிமன்றங்களில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்நிகழ்வில் குடும்ப காசோலை மோசடி வழக்குகள் மட்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாவட்டம் முழுவதும் 153 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் 37 வழக்குகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-330-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
10: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
11: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
10: போன் 233-066.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05. இனி கேட்கலாம்
12: முற்றத்தில் இன்று.
13: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும்.
14: என்னப்பா கூப்பிடுற?
15: ஏய், நடைப்பயிற்சி அப்படிங்கறது ஒரு எல்கை வர போனப்பா, அன்றாட பழக்கம், இத மாற்ற முடியாது. இங்க வாங்க, இங்க வாங்க அண்ணா, முடிச்சிட்டு வரன. நீங்க தானே இருப்ப, உனக்கு என்ன வேலையா வெட்டியா?
14: ஏய், நம்ம ஒரு டீய வாங்கி குடுக்கலான்னு பாத்தா ரொம்ப உதாசீனமா பேசுறாரு. வேற என்ன பண்ண, உதாசீனமான கருத்துக்களை கேட்டாதான் கொஞ்சம் உயர்வான கருத்துக்களும் வரும். ஏ, நடைப்பயிற்சியில ரெண்டாவது போலாம்னு.
15: என்னப்பா பேசுற, என்ன பேசுற?
14: ஏய் ராஜா, ஏ சுரேஷ், என்னடே பாத்துட்டே இருக்கீங்க?
15: ஏய் என்னப்பா, அண்ணனை கூப்பிடுற அப்படிங்கறதுக்காக நான் இப்ப வாரேன்னு தானே சொல்றேன், அதுக்கடையில அவங்களையும் கூப்பிடுற?
14: ஏனே, அவங்க எல்லாம் உங்க பேர்ல அன்புல இருக்கக்கூடியவங்கன்னு. நீங்க டீய குடிச்சு ஏதாவது வார்த்தை விழுந்தா அவங்களுக்கும் தகவல் கிடைக்கும்னு.
15: சரி, என்னப்பா விஷயம், என்ன காரணத்தினால இப்படி தடுத்து நிறுத்தி உன்னுடைய அன்பை பொழியறிய, அதுக்கு என்ன காரணம்?
14: ஏனே, ஒரு 5-6 நாளா உறக்கமே இல்லன்னு, அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு.
15: என்னப்பா, நான் மருத்துவராப்பா, உனக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா வீட்டுல என்ன பிரச்சனை, அத சொல்லு. நீ ஏதோ சொல்ல வாராங்கிறது தெரியும், சொல்லு.
14: ஏனே, ராப்பகல் பாக்காம ஓயாம உழைக்கிறோம்னு ஒரு பிரயோஜனம் இல்லன்னு இந்த காலத்துல ஒரு ஆம்பளை மட்டும் உழைச்சா போதுமானே?

0: இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களை விட அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: தம்பி, நீ சொல்றத பார்த்தா ஒரு கை தட்டினா ஓசை வருமானே, ரெண்டு கை சேர்ந்தாதான ஓசை வரும். கணவன் மனைவி அப்படிங்க கூடியவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யற மாதிரி ஒரு தன்மை இந்த காலத்துல இருந்தாதான் காலத்தை ஓட்ட முடியும்னே. அதுக்கு என் மனைவிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில பத்தி ஆலோசனை சொல்லுங்கண்ணே அப்படின்னு தானே சொல்ல வர.
0: ஆமாண்ணே, இதுதான் அண்ணன் சொல்றது. சரியா பிடிச்சிட்டீங்களா?
1: தம்பி, ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு குழு மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு சிறு தொழில் ரீதியா முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு முன்னெடுத்தல் பிரகாரம் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களை நிறைய பேரை பாக்குறானே, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல ஏன் உன் மனைவிய கொண்டு வரக்கூடாது?
0: ஏய் ராஜா, சுரேஷ் கேட்டீங்களாடே, நம்ம மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றாரே. ஒருவேளை அண்ணே முந்தின பிறவில ஜோசியரா இருந்திருப்பாரோ?
1: என்னப்பா பேசுற, சில தகவல்களை முகத்தை பார்த்த உடனே சொல்லலாம், அறுதிட்டு சொல்லலாம்.
0: நீங்க எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி நம்ம ஊர்ல சுய உதவி குழுவினுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஒரு 3 நாளைக்கு பரப்புரை பண்ணணும்னே.
1: தம்பி, உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல ஏற்கனவே சுய உதவி குழுக்கள் ஏதாவது இருக்குதா? எப்படி
0: சுய உதவி குழு இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்கன்னு. இவதான் போமாட்டம்னு பிடிவாதமா இருக்கானே.
1: போமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்கிறியா, அல்லது உன்னுடைய செழிப்பை பார்த்து எதுக்கு நாம போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்கறியா?
0: ஏனே ரெண்டும் தாமே.
1: நீ எப்படியாவது பரப்புரைக்கு உன் மனைவிய கூட்டிட்டு வந்துடணும். வந்துருவாளா எப்படி?
0: ஏனே இதுக்கு முன்னாடி கூட பல பரப்புரைகளை கேட்டிருக்கானே, எல்லாம் கேப்பானே, இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா விட்டுருவானே. அதனால அண்ணே சுய உதவி குழுவை பத்தி பக்குவமா பரப்புரையில சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, சுய உதவி குழுவை பொறுத்த அளவுல 10-ல் இருந்து ஒரு 20 பேர் சேர்ந்து கூட ஒரு குழுவை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா பெண்களை பொறுத்த அளவுல விழிப்பா அந்த குழுவை ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும். தம்பி, உன்னை அள்ளி விடலாம எப்படி?
0: ஏனே நானே அவளை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன், அள்ளி விடாம இருப்பானே. அப்புறம் விஷயத்த சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு பிறகு குழுவுல யாருக்கு பணம் தேவைன்னு கேப்பாங்க. செழிப்புள்ளவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, செழிப்பு இல்லாதவங்க எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை வாங்கி ஏதாவது சிறு தொழில் வீட்டுல இருந்தே செய்யலாம.
0: என்ன இதுல வட்டி கூட குறைஞ்ச வட்டின்னு சொல்றாங்களே, நம்ம கமலாக்கா கூட செழிப்பாயிட்டாங்கண்ணே.
1: தம்பி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அண்ணன் பரப்புரை பண்ணக்கூடிய இடத்துல கமலாக்காவை அந்த அனுபவத்தை பேச வைப்போம்.
0: பாரு அண்ணன, பரப்புரை பண்ணும் போது நம்ம கமலாக்கா வச்சுல சொல்லணும்னு சொல்றாரு, கமலாக்கா பேசும்போது கவனமா கேப்பாளே.
2: சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.
3: முற்றுகின்றேன்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நினைவுபடுத்துகின்ற நேர்களை, இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை. வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றுமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:10. இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

0: குட்டி அடக்கி கொம்பு வச்சுதான் பட்டன எல்லாம் பறந்துதான்.
1: யானை பாடல் பாடுன இந்த செல்ல குட்டி மாஸ்டரோட பேர் என்ன?
0: ஜே விதுல்.
1: எங்க இருந்து வரீங்கம்மா? அழகிய மண்டபத்துல இருந்து வரீங்களா? சரி, மழை சொல் மாறாம பேசுறீங்க. ஓ, உங்களை யாரு இங்க கூப்பிட்டு வந்தாங்க?
0: அம்மா அப்பா.
1: அப்படியா? சரி, அவங்க பேர் சொல்லுங்க.
0: தேவிகா ஜெனில் கவாஸ்கர்.
1: கியூட்டான குழந்தை வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்திருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க?
0: ப்ளே ஸ்கூல்.
1: ப்ளே ஸ்கூல் போறீங்களா? சரி, ப்ளே ஸ்கூல்ல நம்ம செல்ல குட்டி விஜுலுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஜெனில், இசாலா, சார்.
1: உங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடுவீங்க?
0: ஓடி விளையாடுவோம், சேர்ந்து வரைப்போம்.
1: இந்த விளையாட்டுலாம் விளையாடுவீங்களா? சரி, நம்ம செல்ல குட்டி வந்து ப்ரோக்ராம்ல அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க?
0: பாட்டு பாட போறேன்.
1: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
0: கொல்கட்டை கொல்கட்டை யாரு அடுப்பு.

0: மலையே மலையே, யான் பெஞ்ச புல்லே வளர்க்கு நான் பெஞ்சே, புல்லே புல்லே யான் வந்த மாடு திங்க நான் வந்தேன், மாடே மாடே யான் தின்ன பாலு சொலக்கிறதுக்கு நான் தின்னேன், பாலே பாலே யான் வந்த குழந்தை நான் சொல்ந்தேன், குழந்தையே குழந்தையே யான் அழுத எலும்பு கடிச்சது நான் அழுதேன், எலும்பே எலும்பே யான் கடிச்ச புத்துக்களை கைப்பட்டா சும்மா இருப்பானா.
1: புத்துக்களை கை வச்சா சும்மா இருப்பாங்களா? சூப்பரான ஒரு பாடல் வந்து நம்ம விதுல் குட்டி வந்து சொல்லிருக்கீங்க. சரி, நம்ம விதுல் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்
1: ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: எனக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, போலீஸ்னா ரொம்ப பிடிக்குமா? ஓ, அதனால நீங்க வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நினைச்ச மாதிரியே நம்ம விதுல் போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நேற்றிலே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குற்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மூலிகை பூச்சி விரட்டிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையஞ்சல்
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர் தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய

0: அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில்

33 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிபான்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: 4133066.
3: திருச்செந்தூர், திருநெல்வேலி.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை.

0: மேட்டூர் நாகர்கோவில்.
1: மார்த்தாண்டம் உண்ணாமலை கடை ஆயிரம் தெங்கு அருள்மிகு தானிமூடு இசக்கியம்மன் திருக்கோவில் திருவிழாவில் இன்று காலை மணி 7:30 தீபாராதனை, நண்பகல் 12:30 மாலை 4 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும் பூஜையும் தீபாராதனையும், மாலை 4 மணிக்கு பூக்குழி சிறப்பு பூஜை, இரவு 11 மணிக்கு ஒடுக்கு பூஜை, 1 மணிக்கு அம்மனுக்கு வலிய படுக்கை, நாளை அதிகாலை 5 மணிக்கு மகா கணபதி ஹோமம், 7 மணிக்கு பூஜை. குமரி கலைக்கழகத்தின் 40th ஆண்டு மாவட்ட கலை போட்டிகள் இன்று காலை 10:30 முதல் மாலை 5 மணி வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஓவியம் மற்றும் கீபோர்ட் போட்டிகள் நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படைவீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம், நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டும் மையம் மற்றும் நாகர்கோவில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 25th சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 2 மணி வரை பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://tn.privatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுனர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினை கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி பதிவு செய்து மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2nd டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31st வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2nd மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: நேரம் 7:30. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
6: இன்றைய குறுஞ்செய்தி.

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. இப்படி அமரும் மந்திரியாரே, என் தொண்டை பாலைவனம் போல் காய்ந்து போய்விட்டது. உடனே சேவகனை பக்கத்து கிராமத்திற்கு நாட்டு மருந்து கடைக்கு அனுப்பும். அந்த இனிப்பான இளஞ்சிவப்பு நிற அமிர்தத்தை வாங்கி வர.
0: என்ன அமிர்தமா?
1: அம்மந்திரியாரே, அந்த இருமல் சிறப்பை வாங்கி வர சொல்லும்.
0: இருமல் சிறப்பா? மன்னியுங்கள் மன்னா, சேவகன் வெறும் கையோடுதான் திரும்புவார். நம் தேசத்தில் ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இனிமேல் அந்த இளஞ்சிவப்பு அமிர்தத்தை யாரும் மெடிக்கல் ஷாப்பில் சும்மா போய் வாங்க முடியாது.
1: என்ன, நமது கஜானாவில் தங்கம் தீர்ந்து விட்டதா? நான் 73 இளையேசி மன்னர், இந்த நாட்டின் மன்னன். நினைத்தால் அந்த மெடிக்கல் ஷாப்

0: இளையேசி மன்னர் இந்த நாட்டின் மன்னன். நினைத்தால் அந்த மெடிக்கல் ஷாப்பையே வீழைக்கு வாங்குவேன்.
1: அந்த பண பிரச்சனை இல்லை மன்னா. இந்திய சுகாதார அமைச்சகம் மருந்துகள் விதியின் கீழ் சிரப் வகைகளை நேரடியாக விற்கும் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டது. மருத்துவரின் சீட் இல்லாமல் விற்கவே கூடாது என முழு தடை விதித்திருக்கிறது.
0: விதியா பட்டியலா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீர் ஒருபோதும் புரியும்படி பேச மாட்டீர். ஏதாவது புரியும்படி கூறும். சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருமல் வந்தால் அவன் என்னதான் செய்ய வேண்டும்?
1: அவர்கள் முதலில் ஒரு தகுதியான மருத்துவரை தேடி போக வேண்டும் அண்ணா. அந்த மருத்துவர் எழுதி தரும் ஒரு பரிந்துரை சீட்டு, பிரிஸ்கிரிப்ஷன் என்னும் ரகசிய காகிதம் இருந்தால் மட்டுமே அந்த மருந்து பாட்டிலை தொட முடியும்.
0: ஒரு சின்ன தொண்டை கரகரப்புக்கு டாக்டரிடம் சீட்டு வாங்க வேண்டுமா? என்ன கொடுமை இது! நானே ஒரு சீட்டை எழுதி கொடுத்தால் என்ன? மன்னராகிய நான் எனக்கு இருமல் சிரப் குடிக்க அனுமதி அளிக்கிறேன் என்று நானே எழுதி நமது ராஜமுத்திரை குத்தி கொடுத்தால் தரமாட்டானா என்ன?
1: அரசே, உங்கள் ராஜமுத்திரையை மெடிக்கல் ஷாப்பில் மதிக்க மாட்டார்கள். இப்போது எல்லாவற்றையும் கம்ப்யூட்டரில் கணக்கு வைக்க வேண்டும். சீட் இல்லாமல் விற்றால் அந்த கடைக்காரர் சிறையில் தள்ளப்படுவார்.
0: மக்கள் தங்களுக்கு தாங்களே வைத்தியம் செய்து கொள்ளும் இந்த எளிய சந்தோஷத்தை ஏன் கெடுக்கிறார்கள்? நான் கூட முன்பு எல்லாம் நீண்ட நேர உரையாற்றிய பின் இரண்டு பெரிய மூடி இருமல் சிரப்பை குடித்துவிட்டு நிம்மதியாக தூங்க போவேனே.
1: அதை தடுக்கத்தான் இந்த சட்டமே மன்னா. மக்கள் அதை வருந்து போல குடிக்காமல் பழச்சாறு போல குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
2: அது சிலவற்றில் போதை தரும் பொருட்கள் இருப்பதால் அதை தவறாக பயன்படுத்த தொடங்கி விட்டனர்.
0: என்ன, இருமல் மருந்தை குடித்து விட்டு மக்கள் போதையில் சுற்றுகிறார்களா?
1: ஆம் மன்னா. அது மட்டுமில்லாமல் சில போலி மற்றும் தரமற்ற இருமல் சிறப்புகளினால்
2: உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சம்பவங்களும் நடந்திருக்கின்றன.
1: மக்களின் பாதுகாப்பிற்காகவும் தர கட்டுப்பாட்டிற்காகவும் தான் இந்த கடுமையான விதியை கொண்டு வந்துள்ளனர்.
0: சரிதான், மக்களின் உயிரை காப்பாற்றுவது நல்ல விஷயம்தான். ஆனால் இப்போது எனது தொண்டை வலிக்கு என்ன செய்வது? ராஜ வைத்தியர் வந்து போலி சுவடியை எழுதி கொடுக்கும் வரை என்னால் காத்திருக்க முடியாது.
1: கவலைப்படாதீர்கள் மன்னா, இந்த புதிய விதியிலும் ஒரு வழி இருக்கிறது.
0: என்ன வழி அது? சீக்கிரம் கூறும்.
1: இருமல் மிட்டாய்கள், மாத்திரைகள் மற்றும் ஆயுர்வேத மூலிகை மருந்துகளை வாங்க டாக்டரின் சீட்டு தேவையில்லை. அவற்றை நீங்கள் எப்போதும் போல நேரடியாகவே வாங்கிக் கொள்ளலாம்.
0: அப்படியா? பேஷ் பேஷ். யாரங்கே? உடனே ஒரு இஞ்சி மிட்டாயை எடுத்து வாருங்கள் மந்திரியாரே. இன்னொன்று
1: சொல்லுங்கள் மன்னா.
0: நம் ராஜ வைத்தியருக்கு உடனே ஒரு ஓலையை அனுப்பும். அவர் வந்ததும் எனக்கு ஒரு இருமல் சிரப் சீட்டை எழுதி தரட்டும். அடுத்த அரசவை கூட்டத்திற்கு தூக்கம் வராமல் இருக்க.
1: என்ன தூக்கமா மன்னா?
0: வாய் குளறி விட்டது. இருமல் வராமல் இருக்க ஒரு பாட்டில் அதிகமாக வாங்கி ஸ்டாக் வைக்க வேண்டும்.
1: அது சரி. அரசவையில் அரையணையில் தூங்குவதை இவர் ஒரு வழக்கமாகவே பழக்கமாகவே வைத்திருக்கிறார். இந்த மன்னரை திருத்த முடியாது, திருத்தவே முடியாது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு?
1: தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டு பேசிக்கொண்டு

தேட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். அதாவது இது மனிதனுக்கு ஒரு சிறிய படி, மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல். இந்த வரலாற்று சிறப்புமிகு வார்த்தைகள் யாருடையது தெரியுமா? இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட அந்த தருணத்தை சொன்னா நிச்சயமா இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அதை சொல்லலாமா? 1969 ஜூலை மாதம் 20 நிலவில் கால் பதித்த போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் இது. சரி, இது மூலமா அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாங்க, நிலவில் கால் பதித்த முதல் மனிதரான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வார்த்தைகள் தான் இது. இது மனிதனுக்கு ஒரு சிறிய படி, மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சல். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்பல்லோ 11 விண்கலத்தின் ஏணியில் இருந்து நிலவின் மேற்பரப்பில் இறங்கி இந்த சிறப்பு மிக்க வார்த்தைகளை சொன்னார். இன்னைக்கு ஜூலை மாதம் 20 இன்றுதான் அந்த நாள். இந்த நாள் சர்வதேச நிலவு தினம், இன்டர்நேஷனல் மூன் டே.

இதோட நம்ம குமரி பண்பலை நூற்றுல இருந்து ஆரம்பமாகின்றது தேன்குமரி தேனலை. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நேர்களே உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத முதல்ல கேட்டுடலாம். இன்னைக்கு நிலவு தினம் அப்படிங்கறதால அது சார்ந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு பொது அறிவு கேள்வியா வரப்போகுது. கேள்வி என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்பல்லோ 11 விண்கலத்தில் நிலவில் தரையிறங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட விண்கல தொகுதி, அதாவது லூனார் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம், அதோட பெயர் என்ன? நீங்களுக்காக அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை. அப்பல்லோ 11 விண்கலத்தில் நிலவில் தரையிறங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட விண்கல தொகுதியின் பெயர் என்ன? கேள்விக்கான பதில யோசிச்சுட்டே இருங்க. நான் மகாநல்ல திரைப்படத்தில இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஹரிஹரன் குரலில், ஹரிச்சரன் குரலில் ஒரு பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: என்னடி எங்க வரணும்
6: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
5: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
6: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
5: வா வா, சீக்கிரம் போகலாம்.
7: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
8: விண்கலத்தில் நிலவில் தரையிறங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட லூனார் மாடியூலின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் ஈகிள். நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பர்ஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் இந்த அப்போலோ 11 விண்கலத்தில் பயணம் செய்து நிலாவின் டிரான்குலிட்டி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து வெற்றிகரமாக தரையிறங்கினாங்க. விண்கலம் நிலாவில் தரையிறங்கிய போது நீல் ஆம்ஸ்ட்ராங் ஈகிள் தரையிறங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி நாசா கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. சர்டன் 5 ராக்கெட் மூலமா தான் இந்த அப்போலோ 11 விண்கலம் வந்து விண்ணில் ஏவப்பட்டுச்சு. இதுல வந்து ரெண்டு பிரிவுகளை கொண்டிருந்துச்சு, அதாவது ரெண்டு மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்டோ மாடியூல், லூனார் மாடியூல். கொலம்பியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த கமாண்டோ மாடியூல், கட்டளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகிள் நம்ம சொன்னோம் இல்லையா, லூனார் மாடியூல். இப்படி ரெண்டு பிரிவுகளை கொண்டதுதான் அந்த சர்டன் 5 ராக்கெட்ல சென்ற அப்போலோ 11 விண்கலம். இதுல இந்த ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய லூனார் மாடியூலை பயன்படுத்தி தான் நிலவில வந்து தரையிறங்கியிருக்காங்க. நேர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. அப்போலோ 11 விண்கலத்தில் நிலவில் தரையிறங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட லூனார் மாடியூலின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் ஈகிள். குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நேரம் 7:45. இனி கேட்கலாம்
9: தேதியும் செய்தியும். இன்று ஜூலை மாதம் 20 தேதி.
10: சர்வதேச சதுரங்க நாள் இன்று.
9: சதுரங்க விளையாட்டு 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றியதாகும்.
10: சதுரங்கம் மூளைக்கு வேலை தரும் விளையாட்டாக கருதப்படுகின்றது.
9: மதியூகமும் தந்திரமும் இந்த விளையாட்டிற்கு மிக முக்கியமானதாகும்.
10: அதே நேரம் இது ஒரு விளையாட்டாக மட்டுமின்றி கலையாகவும் அறிவியலாகவும் கூட வர்ணிக்கப்படுவதுண்டு.
9: 1924 ஜூலை மாதம் 20 என்று உலக சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸ் நகரில் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20 சர்வதேச சதுரங்க நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
10: இந்நாளில் பல்வேறு சதுரங்க போட்டிகள் உலகெங்கும் நடத்தப்பட்டு வருகின்றன. மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வுப் பணிகளுக்காக அறியப்படும் ஆஸ்திரியாவை

0: சேர்ந்த கிரிகோர் ஜோஹன் மெண்டல் அவர்கள் 1822 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இவரை மரபியலின் தந்தை என்றும் அழைக்கிறார்கள்.
1: நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த மலையேறுனர் சர் எட்மண்ட் ஹிலாரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 19 ஆண்டு இதே நாளில் பிறந்த ஹிலாரி அவர்கள் நியூசிலாந்து நாட்டு புகழ்பெற்ற மலையேறுனர், கொடையாளர் மற்றும் விமானியும் ஆவார்.
1: இரண்டாம் உலகப் போரின் போது வான்படையில் விமான ஓட்டியாக பங்கு கொண்ட இவர் 1953 ஆண்டு மே மாதம் 29 தேதி நேபாள நாட்டின் மலையேறுனர் டென்சிங் நார்கேயுடன் இணைந்து முதன் முதலாக எவரஸ்ட் மலையின் உச்சி ஏறி வெற்றி கொடி நாட்டியவர் ஆவார்.
0: 1958 ஆண்டு ஹிலாரி முதன் முதலில் உலகின் தென்முனையை அடைந்தவர் என்ற பெருமையையும்,
1: உலகின் இரு முனைகளையும் அடைந்த முதல் மனிதர் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார்.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜே சூர்யா அவர்கள் 1968 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 69 ஆண்டு இதே நாளில் நாசாவின் அப்பலோ 11 விண்கலம் சந்திரனில் இறங்கியது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 69 ஆண்டு இதே நாளில்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் ஆகியோருடன் நாசாவின் அப்பலோ 11 விண்கலம் சந்திரனில் இறங்கியது.
0: அமெரிக்காவின் வைக்கிங் 1 விண்கலம் செவ்வாயில் 1976 ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக தரையிறங்கியது.
1: செவ்வாய்கோளில் வெற்றிகரமாக இறங்கி தனது பணியை தொடங்கிய முதல் இறங்கு விண்கலமான இந்த விண்கலம் இப்பணியை 2307 நாட்கள் தொடர்ந்து செய்துள்ளது.
0: இரண்டாயிரத்தி 2015 ஆண்டு இதே நாளில் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் கியூபாவும் முழுமையான தூதரக உறவை ஏற்படுத்திக் கொண்டன.
1: ஆன்மீகவாதியும் ராமகிருஷ்ணர் அவர்களின் மனைவியும் ராமகிருஷ்ண இயக்கத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக இருந்தவருமான அன்னை சாரதா தேவி அவர்கள் பெண் கல்வியையும் ஊக்குவித்தவர் ஆவார். ராமகிருஷ்ணர் அவர்களின் முதன்மை சீடராக அறியப்பட்ட இவர் 1920 ஆண்டு இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
0: அமெரிக்க திரைப்பட நடிகர், இயக்குநர், தற்காப்பு கலைஞர், தற்காப்பு கலைகள் பயிற்றுநர், மெய்யியலாளர் என பல திறமைகள் கொண்ட புரூஸ்லி அவர்கள் 1973 ஆண்டு இதே நாளில் காலமானார். நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய இயற்பியலாளர் மார்கோனி அவர்கள் 1937 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மற்றும் வானொலியை கண்டுபிடித்தமைக்காக இவர் பெரிதும் போற்றப்படுபவர் ஆவார்.
2: தேதியும் செய்தியும்
3: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16-20 வரை.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்ம குமாரிகள்.
10: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு

0: மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்
0: 4233066.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: 4233066.
5: தேன்கொமரி நம் நிகழ்ச்சியில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை, நாட்டு தக்காளி தலா 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 85 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 35 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் காலிஃபிளவர் தலா 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நுல்குல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விபரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 33.17 அடி, பெருஞ்சாணி அணை 65.95 அடி, சிட்டாறு 1 12.99 அடி, சிட்டாறு 2 13.09 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.80 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
9: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு

0: பிரிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
6: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
13: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
14: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
13: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
14: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
13: போன் 7358-737-358.
15: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இத்துடன் இன்றைய தென்குமரி தேனலை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
16: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
17: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் July 20 உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாகவே சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் இவ்விளையாட்டு தற்போதைய யூரோப் வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924 தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாக

தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20 தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலகப்பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலகப்பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரு ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8 நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 முதல் 90 வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள்

0: இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரைத் தொடர்ந்து கேரி காஸ்ப்ரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ், 2024ஆம் நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபக திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. தனசேகர் அவர்கள்.
2: திரையிசை பாடல் கேட்கலாம். சதுரங்கம் திரைப்படத்திற்காக கே. சுஜாதா பாடிய பாடல்.

0: Jacob Bethel. Opting to bat first, England scored 387 runs for the loss of 3 wickets in the allotted 50 overs. Chasing the target, visitors could score 360 runs for 7 in 50 overs. Jacob Bethel was declared player of the match and Joe Root was adjudged player of the series. And now, for a look at today's newspapers, it's over to Nina Arakel.
1: Thank you, Shagun. The Asian Age informs Shah to introduce Rajya Sabha Vande Mataram Protection Bill today. Armenia and Saudi Arabia, among 6 nations eyeing India's battle-tested Astra missiles, headlines the Hindu Business Line. In its editorial piece titled Two Pillars of Space Success, Hindustan Times writes, a robust talent pipeline will ensure India's continued public sector success and spur private sector momentum in the space sector. From punching above its 8 weight with a low-cost Mars orbiter mission to establishing itself firmly in the club of elite space-faring nations with its superstardom, India has enough claims to space superstardom. Also, India became the 3rd country in the world after the US and China to have private sector capacity in orbital launch, a critical threshold demonstrating technological sophistication. Hindustan Times headlines Sindhu ends 2-year title drought in style, adding the 31-year-old become first Indian to win Japan Open, combining relentless attack and tactical discipline and composure. And finally, coming soon in Gujarat, a life-size Harappan town with markets, dockyards. Very soon, visitors to Lothal, one of the most prominent outposts of the Indus Valley civilization, will be able to get a feel of walking through the Harappan streets and civic spaces, informs the Indian Express. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Monsoon session of Parliament begins today. Government seeks cooperation of all political parties for smooth functioning of Parliament. President Draupadi Murmu to hold delegation-level talks with the Moldovan counterpart Maya Sandu in Chisinau today. Madhya Pradesh Cabinet approves Uniform Civil Code Bill. Tribal communities to be kept outside its purview. Flash floods and landslides claim 11 lives in Rajouri and Poonch districts of Jammu and Kashmir. 8 people still missing. And Spain beat defending champions Argentina 1-0 in extra time to win FIFA World Cup 2026. And with that, we end the morning news. Have a nice day.
2: மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால்.
8: ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்னை தூக்கிக்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா அந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவாக குழந்தையை தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்பில் வச்சுக்கிறதில்ல. விவரம் தெரியாத சில ஆம்பளைகள் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது உண்டு. இப்போ நீங்களும் பார்த்துருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாகவே குழந்தைகளை வந்து இடுப்பில் இடது பக்கமாக வச்சுருக்கிற பழக்கம்தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தால் தான் குழந்தை சொல்கிறத, குழந்தை நினைக்கிறத தாயினால் நல்லா உணர முடியுதான். இடது பகுதியை ஆட்சி பண்ணுறது, குறிப்பாக காதின் தலைமையகம் இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால் தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ, அது என்ன கேட்குதுங்கிறத சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமாக. அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்பை குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமாக இருந்த இடம் இல்லையா, அதனால் அவளை பற்றி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்

வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமாக தான் தீட்டப்பட்டிருக்குது. அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வலது கையை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இப்படிலாம் இருந்தால் கூட இன்றைக்கி நம்மளில் 10 ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். 10 ஒருத்தருக்கு இருக்குதான், நிபுணர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு கைகளும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போது வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துகிற தலைமையகம் தலையின் பின்புறம் பெடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில் ரெண்டு பக்கங்கள்லேயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்கிறது. எத்தனையோ மேதைகள்

0: அது இடது கை பழக்கம். 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குது தான், நிபுணர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு கைகளும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போது வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துகிற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில் ரெண்டு பக்கங்கள்லேயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்கிறது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், இத்தாலிய ஓவியர் லியனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. காலங்காலமாக இயல்பாகவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கையை வென்றது ஜெயிச்சுது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல, அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமாக தான் சுற்றுது. வானத்தில் இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவில் இருக்கிற துணுக்குகள், உடம்பில் இருக்கிற அமினோ அமிலம், இப்படி எல்லாமே இடதுபுறமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவாக இருக்கிறப்போ அது எப்படி வலது கைக்கிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையாம். இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்போல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமாக போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில் கட்டுப்போட்டுக்கிட்டு வந்தானா, கையில் என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரித்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பார்க்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டுது, அதுதான் கட்டு அப்படின்ட்டுருக்கான். நல்ல வேளை வலது கை மாட்டியிருந்தா உன்னால் சாப்பிடக்கூட கஷ்டமாக போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமாக அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்ட்டுருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. அதனால் இந்த வலது கை இடது கைங்கிறத பற்றி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமாக இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இல்லை. அதனால் நாம் நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் சரியாக 8:36. நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். இன்னைக்கு தமிழ்ல நாம நரந்தம் அப்படிங்கிற வார்த்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை, அதாவது நார்த்தேங்காய் சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல, அதுதான் செந்தமிழ்ல நரந்தம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மனம் வீசும் புல் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள்ல நரந்தம் அப்படிங்கறது ஒரு மரமாகவும் நறுமண புல்லாகவும் பல்வேறு இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு.
6: இதற்கு உதாரணமா மணிமேகலை காப்பியத்துல நரந்தமும் நாகமும் பரந்தலர் புன்னையும் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கை எழில் சூழ்ந்த சோலையில நாரத்தை நாகம் புன்னை உள்ளிட்ட நறுமணம் கமழும் மரங்கள் இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
7: This is the first time I knew we're getting together. Oh, baby, I feel so good.
6: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கேலஸ், CALLOUS. கேலஸ் அப்படின்னா இரக்கமற்ற, பிறருடைய உணர்ச்சிகளை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
5: He is careless about the safety of his workers. அதாவது அவர் தன்னுடைய தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை ஏதுமின்றி அலட்சியமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுவுமே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ரொம்பவே ஆச்சரியமா பாத்திருப்போம். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஏடிஎம் மெஷின் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா. ஏடிஎம் போறோம், கார்டை இன்செர்ட் பண்றோம், பின்ன என்டர் பண்றோம். ஒரு சில செகண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கான பணம், நம்ம என்ன கேட்டமோ அந்த பணம் வந்து வெளியே வந்துடும். ஆனா இது ஏடிஎம்க்கு எப்படி தெரியுது, நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, எப்படி சரியான அமௌண்ட்ட அது கொடுக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இன்னைக்கு அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரிஞ்சு,
1: நாம ஏடிஎம் மிஷின்ல நம்மளுடைய ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணதும் கார்டுல இருக்கக்கூடிய சிப் அல்லது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் நம்மளுடைய அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனை ஏடிஎம்க்கு தெரிவிக்கும். நம்மளுடைய அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ல சேவ் ஆகி தான் இருக்கும். ஆனா நம்முடைய பின் நம்பர் அந்த கார்டுல சேவ் ஆகி இருக்காது. நாம பின்ன என்டர் பண்ணதும் ஏடிஎம் அதை என்கு பண்ணி பேங்க் சர்வருக்கு அனுப்பும். உடனே பேங்க் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, நாம டைப் பண்ண பின் சரியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கார்டு வேலிடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்.
0: ஃபார் எக்ஸாம்பிள், நாம இப்ப ஒரு 5000 ரூபாய் வித்ட்ரா பண்றோம் வெச்சுக்கங்களேன். அந்த சர்வர் பேங்க் கிட்ட பெர்மிஷன் கேக்கும், இந்த அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் இருக்குதா அப்படின்னு கேக்கும். பேங்க் வந்து நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குதுன்னா யா பணம் இருக்குது அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லும், இல்லைனா நம்மளுடைய அந்த ரெக்வஸ்ட் அது வந்து டிக்ளைன் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஏடிஎம் மெஷினுக்குள்ள பணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்குள்ள பெரிய பெரிய பண கட்டுகள் இருக்காது, கேஷ் கேசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, 100 ரூபாய் நோட் எல்லாம் ஒரு கேசட் அப்படின்னு இருக்கு, 200 ரூபாய் நோட் எல்லாம் இன்னொரு கேசட், 500 ரூபாய் நோட் எல்லாம் வேற ஒரு கேசட்ல இருக்கும். இப்படி ஒவ்வொரு கேசட்லயும் 100 கணக்கான அல்லது 1000 கணக்கான நோட்டுகள் தான் இருக்கும். பேங்க்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சதுமே ஏடிஎம் உள்ள இருக்கிற அந்த ரப்பர் ரோலர்ஸ் மற்றும் மோட்டார்ஸ் இதெல்லாம் வேலை செய்ய தொடங்கும். அப்படிதான் அந்த கேசட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நோட்டா வெளியே வரும்.
1: ஏடிஎம் குள்ள இருக்கிற சென்சார்ஸ் இந்த ப்ராசஸ் செக் பண்ணும். 2 நோட்டுகள் ஒன்னா சேர்ந்து வந்துடுச்சா அல்லது கிழிஞ்சிருக்கா, மெஷின்ல ஸ்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னா அதை மாத்திட்டு வேற நோட்டை நமக்கு கொடுக்கும். இப்படியே எல்லா நோட்டையும் கவுண்ட் பண்ணப்புறம் தான் ஏடிஎம் உடைய ஷட்டர் ஓபன் ஆகும், பணமும் வெளியே வரும். சப்போஸ் நாம எடுக்கலைன்னா ஒரு சில நொடிகள்லயே ஏடிஎம் அந்த கேஷ திரும்பவும் உள்ள இழுத்துரும். இந்த மாதிரி ஏடிஎம் கார்டை நம்ம மிஷினுக்குள்ள போட்ட உடனே நமக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாமே, அதாவது பேங்குடைய அனுமதி கேட்டு மின்சார மோட்டார்கள், சென்சார்கள் மற்றும் துல்லியமான கணினி நுட்பம் இது எல்லாமே ஒரு சில நொடிகள்லயே வேலை செஞ்சிரும். சோ நாம கேட்ட பணம் சில நிமிடங்கள்லயே நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்துரும்.
0: ஒரு ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு 1000 கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அது ஒவ்வொரு நோட்டையும் தனித்தனியா எண்ணி சரி பார்த்து அதுக்கு அப்புறம் தான் வெளியே கொடுக்குது. ஏடிஎம் குள்ள இருக்கிற இந்த நோட் கவுண்டிங் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

கண்ணி காட்டி போல் என்ற பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 8:41. ஆரம்பமாகின்றது KK எக்ஸ்பிரஸ்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: நேரம் சரியாக 8:47. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது KK எக்ஸ்பிரஸ்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும். நேயர் கடிதங்கள்.

0: தொகுப்பு சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.

இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வலம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலை மணி 9:02 விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேர்லை நிகழ்ச்சி. இது வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. அதுக்கப்புறமா முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்று பகல் மணி 1:10 தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு உங்களுக்கு பிடித்த விளையாட்டு. இந்த தலைப்புல தான் நிகழ்ச்சியில தோழியர் பங்கேற்று பேச போறீங்க. இது மட்டுமல்லாம சிறுவர்களுக்கான ஒரு நேர்லை நிகழ்ச்சியும் நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 8:05 பட்டாம்பூச்சிகள், இது சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இந்த நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 9970722. இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் அலைபேசி எண் 890-325-70-39. நமது குமரி பண்பலை நூற்றாண்டு நேர்லை நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நேயர்களே. நேரம் சரியாக 8:55:30. குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கேகே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை ஒஸ்தி, யூத் மற்றும் ஏழுமலை திரைப்பட பாடல்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் இன்று ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழா நேற்று நிறைவடைந்தது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: வீசும் காற்றாய் கானங்களால் வருடி வாசம் போல கருத்துக்களும் கூட தரும் நேசமிகு பண்பலை குமரி பண்பலை 101. நேரம் 9:30. வணக்கம் அன்பு நேயர்களே, ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடல் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழும் இந்த

0: நேரலையில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260 240 ஒரு எண், மற்றொரு எண் 290 722, முன்னிணைப்பு எண்ணா 04652 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. வாருங்கள் காற்றலையில் குமரி பண்பலை 101 உங்கள் விருப்பம் ஒலிக்கட்டும். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நீயர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம், பாரசலை ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு? உங்களுக்காக அந்த பாடல் எல்லாருக்காகவும் வருது, கேட்கலாம். இடைவேளை வந்ததற்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: நேரம் 9:45 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நமது அன்பு நேயர்களின் தெரிவில் பாடல்கள் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சி இது. நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், வருக.
8: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கிறோம் ஐயா. நலமா இருக்கீங்களான்னு கேக்குற அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து நலமா இருக்கீங்களா நீங்க? சரியா, பாரசாலையில இருந்து இரண்டாவது இணைப்பு கிடைத்திருக்கு, வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
8: படம் நட்சத்திரம். அந்த படத்துல சுசீலா அம்மா
7: பொன்னாங்கண்ணி பூத்திருக்கா, அந்த பாட்டு வேணும் உங்களுக்கு நிச்சயமா. இதோ வருது பாடல், கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
8: நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று முற்பகல் 11:02 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை.
1: நாகர்கோவில்
2: சரி, கார்டியும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
2: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் தெரிவில் இனிமையான பாடல்கள். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. நேரம் 9:16 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க, கேட்டுருவோமா? வணக்கம், வாங்க.
7: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
7: நான் தோவலிலிருந்து சந்திரா பேசுவேம்மா.
0: சொல்லுங்கம்மா, சந்திராமாக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணுமா?
7: எனக்கு வந்து நிலத்தரந்த கடவுள் இருந்து
0: அந்த பாட்டு வேணும். திடீர்னு இந்த பாடல் காலையில கேக்குறதுக்கான காரணம் என்னன்னு
7: சொல்லலாம்.
0: அதனால அவங்க பாடின பாட்டை கேட்டணும்னு நினைச்சிட்டீங்க இல்லையா? சரிம்மா, நிச்சயமா பாடல் கேட்கலாம். இடைப்பில் வந்ததற்கு நல்லா இருக்குமா? எல்லாரும் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இதோ பாடல் வருது காற்றலையில, கேட்கலாமா? நன்றிம்மா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நேரம்

0: 9:22 ஆயாச்சு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்மோட அடுத்து யாரு பேச போறா, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், பேசலாம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோமா. யார் பேசுறீங்க சொல்லுங்கடா. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாசம் படத்துல ஜானகம்மா படிச்ச பாட்டு.
0: ஜானகம்மா படிச்ச சரிம்மா, சலங்கை ஒலிக்கட்டும், கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, நேரத்தை சரிபார்த்துக்கலாம். 9:27 நிமிடம் 40 நொடிகள் ஆயாச்சு.

0: மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள். ஆம், வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
1: ஹலோ, நான் நெய்யூர் தச்சன் துரைசாமி.
0: சொல்லுங்கய்யா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தாய் இல்லாம நான் இல்லை, வடிவேலன் மனசு வச்சேன்.
0: அப்படியா, மனசு வச்சுட்டாரு, பாடல் வந்துருச்சு, கேளுங்க. நன்றி,
1: தேங்க்ஸ்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வளங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள்.

அமுது சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

நேரம் 9:33 நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த அன்பான நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். இந்த ஜோடி பட பாடலை கேட்டுட்டோம். அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினாள். இந்த படத்துக்காக உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. வாலி வரிகளுக்கு இசை தேவா. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பர இடைவேளையும், அதைத் தொடர்ந்து நம்ம கடிதங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லட்சம் வரை பெனிஃபிட்ஸ்.

0: உஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ். ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ் கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
7: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ்ய தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: நேரம் 10:40, 30 நொடிகள் ஆயாச்சு. அடுத்த கடிதங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஜி மரியா தோலமஸ் இலவு விலையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க 2 கடிதங்கள். அதனுடைய சாராம்சம் இதோ. விரிகோடு பகுதியில் ரயில்வே கேட் உள்ள பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து காத்திருத்தலை தவிர்க்க கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதே நேரம் குமரி மாவட்டத்தில் சாலைகள் போடும்போது மிகப்பெரிய சரிவுகள் இல்லாமல் நிரப்பாக போட்டு விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இலவு விலை ஜி மரியா தோலமஸ் அந்த நேயருடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம துவரங்காடு முத்து ஆசாரி. இந்த நேயர் 4 கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 2 கடிதம் நன்றி அறிவிப்பு கடிதமாகவும் 2 கடிதம் கோரிக்கை கடிதமாகவும் வந்திருக்கிறது. அதில் துவரங்காடு ஊரில் உள்ள தெருக்களை சீரமைத்து சிமெண்ட் தளம் போட்டிருக்கிறார்கள். இதற்காகவும் தாழக்குடி பகுதியில் உள்ள குளத்தில் மடையை சரி செய்து செப்பனிட்டதற்கும் நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. திட்டவிளை பேருந்து நிலையம் பகுதியில் சாலையில் இருந்த பெரிய பள்ளம் தற்காலிகமாக நிரப்பப்பட்டுள்ளது. ஆனாலும் நிரந்தரமாக தார் போட்டு சரி செய்திட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும், அடுத்த கோரிக்கையாக துவரங்காட்டிலிருந்து பூதப்பாண்டி போகும் பகுதியில் உள்ள நாரை குளம் மிகவும் மோசமான நிலையில் புதர் மண்டி உள்ளது. இந்த குளத்தினை தூர்வாரி பல விவசாயிகள் பயன்பெற உதவ வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த 2 நேயர்களுக்கும் நாம நன்றி சொல்லிக்கலாம். சொன்ன மாதிரியே கண்ணெதிரே தோன்றினாள் இந்த படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்த இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று முற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.

மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. அடுத்த கடிதங்கள் யார் எழுதி அனுப்பியிருக்கிறாங்கன்னா, ஷாபி திட்டவெளியிலிருந்து 3 கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்று நன்றி அறிவிப்பு கடிதம் அல்லது பாராட்டு கடிதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாகர்கோவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள பகுதிகளில் அதை சரி செய்யும் வேளையில் போக்குவரத்துத்துறை அலுவலர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். அதனால் அனைத்து போக்குவரத்து காவல்துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதமும். அடுத்த கடிதம் என்ன கோரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாகர்கோவில் டவுன் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் மினி பேருந்துகளில் ஒலிபெருக்கி மூலம் பாடல்கள் மிக அதிக சப்தத்தில் ஒலிக்கப்படுகின்றது. இதனால் பயணிகளுக்கு மிகவும் தொந்தரவாக இருக்கிறது. ஏதாவது ஒரு கைபேசி அழைப்பு வந்தால் அது அவசர அழைப்பாக கூட இருக்கலாம், அதற்கு பதிலளிக்க முடியாத நிலை உள்ளது. எனவே குறைவான சத்தத்தில் பாடல்களை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கடிதத்தில் நாகர்கோவில் மாநகராட்சியின் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு, வடசேரி பேருந்து நிலையத்தின் அருகாமையில் இயங்கி வரக்கூடிய இருசக்கர வாகன காப்பகத்தில் கட்டணம் செலுத்தும் போது அவர்கள் தருகின்ற ரசீது மிக மிக சிறியதாக உள்ளது. 2-3 நாட்களுக்கு அதனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். எனவே ரசீதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் வகையில் அட்டை போன்று கனமானதாக கொடுத்தால் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று வாகன ஓட்டிகள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க இந்த நேயர். திட்டவிளை ஷாபி, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அடுத்து பாடல் வருது, எந்த படத்துல இருந்து அப்படின்னா, நண்பேண்டா இந்த படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் பாடல் வருது. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் கேட்போமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: மக்கள் மன்றத்திற்காக அடுத்து வந்திருக்கக்கூடிய கடிதம் ஆதலவிளை கி பன்னீர்செல்வம் இந்த நேயர் எழுதி அனுப்பியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரம் தாலுகா ராமபுரம் வில்லேஜிற்கு உட்பட்ட ஆதலவிளை கிராமம் முதல் கோழிக்கூட்டு பற்றை வரை உள்ள சாலை மிகவும் மோசமாக உள்ளது. அதனை சரி செய்து தர அலுவலர்களை குமரி பண்பலை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய அன்பு நேயர் அகஸ்தீஸ்வரம் சி பால்மணி. இவங்க கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பள்ளிக்கூட தெரு பால் சொசைட்டி அமைந்துள்ள தெருவில் சுமார் 10க்கும் மேற்பட்ட திருநாய்கள் ஒன்று கூடி கூட்டமாக நின்று கொண்டு பால் வாங்க வருபவர்களையும் பள்ளி மாணவர்களையும் துரத்திக் கொண்டு கடிக்க வருகிறது. எனவே இந்த பகுதியில் செல்லும் பொதுமக்கள் நாய்க்கடிக்கு ஆளாகாமல் பயந்து ஓடி தப்பிக்க வேண்டிய நிலை உள்ளது. சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இந்த திருநாய்கள் தொலையிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு நேயர்களுக்கும் நாம நன்றி சொல்லிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கடிதம் இடம்பெறும் நினைச்சீங்கன்னா தெளிவா உங்களுடைய பகுதி பிரச்சனை எழுதி நிலைய இயக்குநர் மக்கள் மன்ற பகுதி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கோணம் நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதிய நேயர்களுக்கும் கேட்டு நல்லது செய்யக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி.

0: இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா. வெக் கிரைண்டர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபா உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

கண்மலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேர்களே உங்களுக்காக சில பாடல்களை தேர்ந்தெடுத்து அதோட மியூசிக்க நாங்க பிளே பண்ணுவோம். அந்த மியூசிக் இடம் பிடித்த பாடலை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா

உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில பாடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேர்களே, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடி ஆயிட்டீங்கன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 260-2240 மற்றும் 1-9-0-7-2-2. இதற்கு இணைப்பு எண் 0-4-6-5-2. மேலும் ஒரு அலைபேசி எண் 890-325-70-39. குமரி பண்பலை நூற்றிலிருந்து இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நம்ம நிகழ்ச்சியில் நேர்களுக்காக முதல் பாடலின் இசை.

0: அந்த மியூசிக் ஒரு 5 செகண்ட் பிளே ஆனதுமே நம்ம இணைப்புல வந்து நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, தென் தாமரகுளத்துல இருந்து எஸ் பி
0: செல்வன். ஐயோ, இசை கேட்டீங்களா?
1: ஆமாமா.
0: என்ன படம்?
1: முகவரி படத்துல இருந்து. ஆண்டே நூத்தாண்டே அந்த பாட்டுமா?
0: அந்த பாட்டு அப்படிங்கிறது சரியான பதிலையா? சரி, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் பாடலாம்?
1: ஒரு பாட்டு பாடுறோம். ஓ நெஞ்சே நீந்தா பாடும் கீதங்கள், ஏனென்று தீபங்கள். ஓ நெஞ்சே நீந்தான் தீபங்கள், ஏனென்று ஆடும் தீபங்கள். ராகங்கள் சொல்லாதோ ஏதோ கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்க ஐயா, நன்றி.
1: நன்றிமா, நன்றி.

0: கேட்டது தேவா இசையில் வைரமுத்து, வரிகளில் நவீன் பாடிய முகவரி திரைப்பட பாடல்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் சரியாக 11:14. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நிகழ்ச்சி நேயர்களுக்காக அடுத்த பாடலை இசை

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஆப்ல கேட்டுட்டு இருப்பீங்க, அப்ப நிச்சயமா பாடலின் இசை வந்திருக்கு.

0: ஆமா மேம், இப்பதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறது போயிட்டு இருக்கு.
1: சரி, உங்களுக்காக அந்த இசையை நம்ம லைவ்ல பிளே பண்ணலாம் மீண்டும் ஒருமுறை.
0: ஆமா கொடுங்க மேம்.
1: இசை கேட்டீங்களா?
0: இனிமேதான் மேம் வரப்போகுது. இசையே லைவ்ல நீங்க பிளே பண்ணீங்கல்ல, அது அமைதியா இருந்தது எனக்கு போன்ல. ஒரே ஒரு செகண்ட் அப்படியே கேட்கலாமா? இன்னொரு பாட்டி கூட பிளே பண்றீங்களா?
1: நிச்சயமா.

0: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி சொல்லுங்க.
0: இதுதான் நினைக்கிறேன். பாப்போம் மேம். இது கனவுகள் தோன்றும், கனவுகள் தோன்றும் ஆண்டுகள் தோறும் ஜனவரி மாதத்தில்.
1: கனவுகள் தோன்றுமா? தோன்றும் தானா?
0: ஆமா மேம், ஏப்ரல் மாதத்தில் படத்துல இருந்து ஏப்ரல் மாதத்தில் பாட்டு.
1: சூப்பர். ஆனா கனவுகள் பூக்கும் இல்லையா அந்த வரிகள்?
0: கனவுகள் பூக்கும். ஆனா கண்டுபிடிச்சிட்டேன்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி, நிச்சயமா சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள். சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
0: எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தான் நான் பாடலாம்னு இருக்கேன். ஒரு நாலு லைன்.
1: சரி,
0: ஓகே. விண்ணே

0: நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எட்டு
1: ஆமா மேம், ஏப்ரல் மாதத்தில் படித்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் பாட்டு.
2: சூப்பர். ஆனா கனவுகள் பூக்கும் இல்லையா அந்த வரிகள்?
1: கனவுகள் பூக்கும். ஆனா கண்டுபிடிச்சிட்டேன்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி, நிச்சயமா சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள். சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
1: எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தான் நான் பாடலான்னு இருக்கேன். ஒரு நாலு லைன்.
2: சரி,
1: ஓகே. விண்ணே

0: இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு கட்டு பின்னே
1: முடிச்சுதா?
0: முடிஞ்சது.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சியில பங்கேற்றீங்க, நன்றி.
0: தேங்க்யூ. வேலு சந்திரசேகர், வணக்கம் மேம்.
1: நன்றி. ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாப் ஷாலினி பாடிய அந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் இதோ.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
8: நேரம் சரியாக 11:21. நேயர்களின் பங்களிப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக அடுத்த பாடல் என்ன செய்ய? இணைப்பில் வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ,
8: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் இனி சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கவியல் ரகுமான்மா.
8: ஐயா, இசை கேட்டீங்களா?
10: ஆமா, ஸ்டைல் படத்துல இருந்து ஹரிகரன் ஐயா பாடினதுமா. அந்த பாட்டுக்கு முதல் அடி எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது, சொல்லுங்க. நான் சொல்லிடுறேமா.
8: என்னையா?
10: அந்த படம் பாட்டு அந்த முதல் அடி எனக்கு காதல் என்னமோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குமா.
8: சரிங்கய்யா, நீங்க வந்து ஸ்டைல் படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இன்னும் ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அவங்க சரியா சொல்றாங்க.
10: ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம், நான் ஒரு சொல்றேன். அது டக்குன்னு பாத்தனால எனக்கு அது கண்டுபிடிக்க முடியல.
8: வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம். தேரைக்கால் புதூர் ராஜலட்சுமி.
0: பாடல் பாடுறதுக்கு முன்னாடியே ராகும் இல்லையா? சூப்பர்மா, சூப்பர். சரி, கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க.
1: ஆரம்பம் அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு அதே ராகத்துல தானே ஃபர்ஸ்ட் பேரும் சொன்னீங்க. சூப்பர்மா, சூப்பர். அருமையா கண்டுபிடிச்சிங்கம்மா. சரி, என்ன பாடல் பாட போறீங்க?
1: உன்னோடு வாழாத வாழ்வென்ற வாழ்வு என்னுள் நின்று சொல்கின்றது. போதும் மேடம்,
0: போதுமா? நான் வந்து மெட்டெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி தயாரா இருந்தேன், பாதியில கட் பண்ணிட்டீங்களே. சரி, இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சியுமா நிகழ்ச்சியில அருமையா பங்கிட்டீங்க. நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றி.

உடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியில் நேர்களுக்காக நம்ம வந்து ஒரு பாடலின் இசை பிளே பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்டைல் திரைப்படத்துல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நேர் அழகா கண்டுபிடிச்சாங்க. சரி, அது எந்த பாடல் அப்படிங்கறத எந்த நேயர் சொல்றாங்கன்னு பாக்கலாம். நேர்களுக்காக அந்த பாடலின் இசை மீண்டும் ஒரு முறை.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: நேரம் சரியாக 11:28. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலையில் நிகழ்ச்சி. நேர்களுக்கான அடுத்த பாடலின் இசை.

0: நேர்களுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த இசை. இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: இறைவுக்குல இருந்து பேமலா தான் பேசுறேன். இன்னைக்கு தான் லைன் கிடைச்சு.
0: முதல் நாளா பேசுறீங்களா?
1: கொஞ்சம் தான் அடிப்பேன்.
0: என்னமா?
1: ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
0: சரி, இன்னைக்கு கிடைச்சிடுச்சு இல்லையா? சந்தோஷமா?
1: ஆமா, ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, பேர் ஒரு முறை கூட சொல்லிரலாமா? பேர் சரியா கேக்கலமா?
1: இறைவு புதுல இருந்து பிரேமலா தான்.
0: பிரேமலா தான். சரிமா, சொல்லுங்க. இசை கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படத்துக்கு பேர் தெரியல, ஆனா பாட்டு தெரியும்.
0: சொல்லுங்க.
1: ஏதோ நினைக்கிறேன், அதையேனோ மறுக்கிறேன்.
0: அந்த பாடல் எந்த படத்துல உள்ளது தெரியுமா? தலைநகரம் அப்படிங்கிற ஒரு படத்துல உள்ளது. சரியா? சரி, சூப்பர்மா. நீங்க ஒரு பாடல் பாடுறீங்களா? பாடுங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இது. நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் பாடலாம்.
1: குழலும் பாடும் பாட்டு.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போடிச்சர் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோவின்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: நேரம் சரியாக 11:35. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நீரலை. நிகழ்ச்சியில் நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன செய்ய?

0: இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, இந்த அண்ணனோட பாடல் அந்த பாட்டு தானே?
0: என்னமா
1: அண்ணனோட பாட்டு
0: சரி,
1: ரஜினியா
0: முதல்ல யார்,
1: பாடுது.
0: எங்கிருந்துன்னு சொல்லிடலாமே. உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: இளங்கடையிலிருந்து ரஹிமா மாட்டேன்.
0: நல்ல ஒரு முயற்சி செய்தீங்கம்மா, அடுத்த நேயர் சரியா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். சரியா, நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மினி பார்வதிபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: மினிமா கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன். வேதம் படத்துல இருந்து ஓ அன்பே அன்பே ஒரு புயல்
0: அந்த சாங். சரி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? கேட்ட உடனே தெரிஞ்சிருச்சா?
2: ஆமா.
0: சரிமா, சரி, சூப்பர் சூப்பர். நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?
2: நான் பாடுறேன். கற்பூர கலந்தாடத்தை தோற்றும் தனித்தோட முத்தி பாட
0: மினிமா, நீங்க பாடினது ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா அதை வந்து தெளிவா கேட்க முடியல, இணைப்புல கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சரியா, இருந்தாலும் நீங்க பாடினது ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, முதல் முறையா நிகழ்ச்சியில பங்கிருக்கீங்களா?
2: இல்ல, இதுக்கு முன்னாடி
0: வந்திருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பர். நிகழ்ச்சி தொடர்ந்து பங்கேற்றுக்கோங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

வாழ்வின் வழிகாட்டி போல் என்றட்டமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 11:42. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சியில் நேர்களுக்கான அடுத்த பாடலின் இசை.

0: வரும் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சரியா கேக்கலையே. திட்டுவிளையில இருந்து ஃபாத்திமா. ஃபாத்திமா சொல்லுங்க, இசை கேட்டீங்களா? கண்டுபிடிச்சா? இணைப்பு தெளிவா இல்லம்மா, ஒரு முறை கூட சொல்லுங்க. என்ன பாடல் பாட போறீங்க? பாடல நல்ல ஒரு முயற்சி செய்யலாமே, ஒரு வரி. சரி, நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்கம்மா, நன்றி.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நேரம் 11:47. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன இசை?

0: இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வடக்கு சிவகங்கையிலிருந்து சௌந்தர்யா பேசுறேன்.
0: சௌந்தர்யா இசை கேட்டீங்களா?
1: ஆமா
0: கண்டுபிடிச்சாச்சா?
1: ஆமா.
0: சொல்லுங்க.
1: கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு. சௌந்தர்யா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சூப்பர்மா சூப்பர். சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி சௌந்தர்யா, என்ன பாடல் பாட போறீங்க? எந்த பாடலும் யோசிச்சு வைக்கலையா?
1: பாடுறேன்.
0: பாடுங்க. சரி பாடுங்க.
1: மண்ணிலே மண்ணிலே வந்து உடைது வாழ்ந்து, மழையிலே கரையிலே இரண்டு மனங்கறிந்தோம், அதில் கேட்கும்
0: அவ்வளவுதானா?
1: காதல் நெஞ்சின் பரிபாஷை,
0: சௌந்தர்யா இணைப்புல இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரிம்மா, அழகா பாடினீங்க. இருந்தாலும் உங்களுடைய இணைப்பு சரியில்லாத காரணத்தால எங்களால சரியா கேட்க முடியல. அடுத்த முறை நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது இணைப்பு சரி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, சரியா? இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி.

கர்ப்பகாலம் பெண்களின் உடலில் கருவானது உருவாகி வளரும் காலம். இந்த ஒரு காலத்துல காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வாந்தியும் குமட்டலும் இல்லையா? இத பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல. கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் குறித்து விளக்குறாங்க மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். ஒன்றில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களுக்காக அடுத்த பாடல் என்ன செய்

0: நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரேங்க பேசுறீங்க?
1: மேடம், நான் பிரசாந்த் பிளஸ்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஐயா, இசை கேட்டீங்களா?
1: தாஜ்மஹால் ஓவிய காதல் அப்படிங்கிற பாடல்.
0: அப்படிங்கிற பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து?
1: படத்துக்கு பேரு ஞாபகம் வரல.
0: ஞாபகம் வரல. சரி, சொல்லிடலாமா? கல்வனின் காதலி. சரியா?
1: கல்வனின் காதலி. ஓகே மேடம்.
0: சரி, அந்த படத்துல உள்ள பாடல் தான் அது. சரி, நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
1: விஜய் சாரோட ஒரு பாடல் பாடுறேன் மேடம். தாயவில்லை ஒரு பட்டாம் அது பட்டண்டு சாய்ந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே ஈடை சொல்லுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் பெயர் சொல்லுதடி கனவு போவே வருக உன் கையால் இதயம் தருக எந்த நிதயம் கொண்டு நீ உந்த நிதயம் தருக காதல் போக்கும் என் காதலே நிகம் எந்ததடி அதே வாதம் மண்ணாந்து பார்க்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.

0: பேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? இசை கேட்டீங்களா?
1: பாட்டு கேட்டது மட்டும்தான் கேட்டேன்.
0: சரி, உங்களுக்காக அந்த இசை ஒரு முறை.

0: ஐயா இப்ப இசை கேட்டுச்சா?
1: கேட்டேன்.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல மேடம்.
0: சரி, மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வடசேலந்து பிரியங்கா.
0: வடசேல இருந்து பிரியங்கா. பிரியங்கா இசை கேட்டீங்களா?
2: கனவிலே கனவிலே பல நாள் கண்டதுன்னு வரும். அந்த நேபாளில இருந்து.
0: அந்த நேபாளில இருந்து. சரி பிரியங்கா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க என்ன பாடல் பாட போறீங்க?
2: கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்ந்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உன்னை விரலுக்கு சொட கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்று எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். என் காதல் தேவையே காலுக்குள் ஓடி வைப்பேன். உன் காலில் கோலங்கள் கவிதைகள் என்றுரைப்பேன். என்னை அறிவித்தவளையத்தை தொலைத்து விட்டேன்.
0: பிரியங்கம்மா சூப்பரா பாடுனீங்க. வீட்ல பிராக்டீஸ் பண்ணுவீங்களா? சும்மா அப்படியே பாடுறதா இல்லையா? சூப்பர்மா சூப்பர். நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்கம்மா. நன்றி, பாராட்டுக்கள்.
2: நன்றி நன்றி.

கன்னியாகுமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேர்லி நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு. நிறைய நேயர்கள் ஆர்வமா நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற சரியான பாடலை கண்டுபிடிச்சு அதோட அவங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் அழகா பாடினாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு ஆதினி ராஜேஷ்.

0: நிரல் கேட்பதற்கு முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:55 2:15 திரை இசை. 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரத்தில் கடித வழி நேயர் விருப்பம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து பழமொழியும் புதிய சிந்தனையும். பழமொழி, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, வழங்குகிறார் செம்பன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, இறால் குஞ்சுகளில் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது. நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மூலிகை பூச்சி விரட்டிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம் பூச்சிகள், இது சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:00 கொஸ்டின் ஆர் அண்ட் பார்லிமெண்ட், 11:00 மனசு மயங்கும் திரை இசை. இன்று நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இதற்கான இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் 890-325-7039. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
11: read by Shagun.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் மாயா பஜார் திரைப்படத்திற்காக கந்தசாலா இசையில் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல். நாக்குக்கும் உடலுக்கும் இனிமை சேர்ப்பது அறுசுவை உணவு, அதை ருசிக்க ருசிக்க இன்பம் கோடி, மகிழ்வோடு உண்டு மனம் நிறைய இது கல்யாண சாப்பாடு.
3: கல்யாண சமையல் சாதம்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 12:14 நிமிடம். மனம் நினையும் மதுரமழையில் இனி கேட்கலாம் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய முதலாளி திரைப்பட பாடல். ஆசை கொண்ட இரு பறவைகள் மிதிவண்டியில் ஒரு பயணம். இது பிரிவில்லாத வாழ்க்கை பயணம். அதில் இரு பறவைகளும் இரு சக்கரங்கள், ஒன்றாக ஒரே திசையில்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குமே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் சரியாக 12:20. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கயிறு இல்லாமல் கண்களால் கட்டி போடும் அழகியவள், விழிமூடாமல் ரசிக்கும் அவளை காண பக்கம் வந்தால்தான் என்ன? கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில், ஏ மருதகாசி வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் கே ஜமுனா ராணி பாடிய குமுதம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 12:28. குமரி பண்பலை 101 நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிச்சய தாம்பூலம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாடிய பாடல். சேலை கட்டிய பெண் அவளின் அழகில் பட்டும் பாட்டு பாடும், கதிரும் கைத்தட்டி ரசிக்கும், குங்குமத்தோடும் பூவோடும் மின்னும் அவள் கலைகளின் சங்கமம்.

புத்தம் புதிய புத்தகத்தின் பக்கங்களை திருப்ப திருப்ப அறிவிக்கவிருந்து என்னவளோ புத்தகம் போன்று தினம் தினம் புது புது புதிரோடு இனிமை சேர்க்கிறாள். அவளால் நானும் இன்று ஒரு புலவன். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன். இசையில் வாலி, வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய அரச கட்டளை திரைப்பட பாடல்.

மனம் நினையும் மதுரமலையில் நிறைவாக வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுஷீலா பாடிய காவிய தலைவி திரைப்பட பாடல். இறைவன் தந்த இனிய இணைப்பு திருமணம். திருமணத்தில் இரு கரங்கள் மட்டும் இணைவதில்லை, பிரிக்க முடியாத இரு மனங்களும் இணைகின்றன.

0: கேட்டு அந்த பாடலோட நிறைவு பெறுகிறது. இன்றைய மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால

0: கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000+ மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மாசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார்.

உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள ஹோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்ஹட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: பனிரெண்டு மணி 50 நிமிடம் 20 நொடிகளுக்கு நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. நமது உடலும் மனமும் நலம் பெற நாளும் நமது பண்பலையில் வலம் பெறும் நிகழ்ச்சி கேட்போமா?
3: நலமாய் வாழ்வோம்.
4: கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் தகவல்களை தருகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.

0: ப்ரெக்னென்சியில் முதல் 3 மாதங்களுக்கு நிறைய லேடிஸுக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு வாந்தி இல்லாட்டி கொமட்டல் வரும். இது மார்னிங் சிக்னஸ் சொல்லுவோம். இது காலையில் மட்டும் வரும்னு கேட்டிங்கன்னா காலையில் மட்டும் கிடையாது, அந்த நாளில் எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம். இது மெயினாக உங்கள் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. இந்த வாந்தியை குறைக்கிறதுக்கு சில எளிமையான வழிகள் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்று இல்லாமல் ஒரு அரைத்துண்டு ஆப்பிளோ இல்லாட்டி கொஞ்சம் ரஸ்கோ ஏதாச்சும் சாப்பிடுங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாமல் சிறிய அளவு அடிக்கடி உணவை எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் சாப்பாடில் அதிகமாட்டி எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, காரம் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மசாலா பொருட்கள் அதிகமாக உங்கள் உணவில் எடுத்துக்காதீங்க. போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். உங்கள் மருத்துவர் பரிந்துரைக்கும் வைட்டமின் சாப்பிடணும். அது கூட இந்த வாந்தி டேப்லெட்டும் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஆனால் சில அறிகுறிகள் இருந்தால் அது உடனே நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் பார்க்க வேண்டியது. என்னென்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து பல நேரமாட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, இல்லாட்டி எதையும் சாப்பிடவோ எதை குடிக்கவோ முடியாமல் இருந்தால், உங்கள் யூரின் அளவு கம்மியாக இருந்தால், தலை சுற்று, அப்புறம் உங்கள் வெயிட்டு முன்னாடியோட ரொம்ப கம்மியாக இருக்கா, இல்லாட்டி நீங்கள் வாந்தி பண்ணும்போது ரத்த வாந்தியாக நீங்கள் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரின சைன்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்க டாக்டரை போய் பார்க்கணும். இதுக்கு பேர் ஹைப்பர்எமசிஸ் கிராவிடோரம் சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது உங்க மருத்துவர் வந்து உங்களை அட்மிஷன் கம்பல்சரியா போடுவாங்க. இது மருத்துவமனையில இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இந்த கர்ப்ப கால வாந்தி மோஸ்டா வந்து சாதாரணமான வாந்தி தான். ஆனா அதிகமா இருந்தா அலட்சியப்படுத்தாம உடனே உங்க மருத்துவரை நீங்க பார்க்கணும். சத்தான உணவு, நல்ல ரெஸ்ட், ப்ராப்பரா தண்ணி குடிக்கணும், அப்புறம் கரெக்டான டைமுக்கு உங்க டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்க நீங்களும் உங்க குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்க.
1: கர்ப்பகாலத்தில் ஏற்படும் வாந்தியும் குமட்டலும் தகவல்களை தந்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: அன்பு தோழியரே, உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை பத்தி எங்களோட பேசலாம். மறக்காம கலந்துக்கோங்க இந்த நேர்லை நிகழ்ச்சியில.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்துல கடித வழி நேயர் விருப்பம், கடித வழியாக நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்க போறோம். மறக்காம கேளுங்க. குமரி பண்பலை 100 இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, உயிர் தொடும் இசையாய் இனிய பாடல் ஒன்று கேட்போமா? தவசி படத்திற்காக யேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடிய பாடல், பா விஜய் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: நேரம் பகல் ஒரு மணி. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறிய முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

இன்று சர்வதேச சதுரங்க தினம். 1924 ஜூலை 20 அன்று உலக சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸில் நிறுவப்பட்டது. இந்த அடிப்படையில் யுனெஸ்கோ இந்த நாளை அனைத்துலக சதுரங்க தினமாக முன்மொழிந்து 1966 முதல் இந்த தினம் கொண்டாடப்படுதுங்க. 2019 ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த நாளுன்னு அங்கீகரித்தது. பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு இதன் குறிக்கோள் என்ன அப்படின்னா, நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்பதை. புராதன காலம் தொட்டு விளையாடப்படும் இந்த சதுரங்க விளையாட்டு இப்போ அந்த கூட்டமைப்பில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா 181 மேற்பட்ட எண்ணிக்கையில் நாடுகள் அங்கம் வகிக்கிறாங்க. புராதன காலங்களில் அரசருடைய விளையாட்டாக இருந்த சதுரங்கம் மூளைக்கு வேலை தரக்கூடிய விளையாட்டு, நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. மதியூகமும் தந்திரமும் நிறைந்த இந்த விளையாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமானவை ரெண்டும், மதியூகம் தந்திரம் ரெண்டும். அதே நேரத்தில் சதுரங்க விளையாட்டு ஒரு விளையாட்டாக மட்டும் இல்லாமல் கலையாகவும் அறிவியலாகவும் வர்ணிக்கப்படுது. இன்னைக்கு இந்த விளையாட்டு இணையதளங்கள்லேயும் வியாபித்துள்ளது அப்படின்னா மிக இல்லை. நிறைய பேர் ஒத்தையில் இருக்கும்போது கூட நம்ம செஸ்ஸு ஆன்லைனில் விளையாடுறத வழக்கமாக வச்சுருப்போம் இல்லையா. அது வந்து நமக்கு ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது. நம்ம விளையாடி விளையாடி நம்மளுக்கு நம்மளே நம்ம எவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த சர்வதேச சதுரங்க நாளில் சதுரங்க ஆர்வலர்கள் சார்பில் உலகம் முழுவதிலும் பல்வேறு போட்டிகள் நடத்துகிறாங்க, நிகழ்ச்சிகளும் நடத்துகிறாங்க, சிறப்பு கண்காட்சிகளும் நடைபெறுவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு அப்படின்னு சதுரங்கத்தினுடைய உத்திகள் மற்றும் வரலாறு குறித்து பயிலரங்கமும் நடத்துகிறாங்க. நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற குறிக்கோளோட சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு கொண்டாட்டங்களும் முன்னெடுக்கப்படுதுங்க. 64 கட்டங்களுக்குள்ள 16 என 32 காய்கள் நகர்த்தும் ஒரு கலை தான் சதுரங்கம். மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்த நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ், 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், இளம் வயதிலேயே தற்போது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற பிரஜ்ஞானந்தா உள்ளிட்ட அனைத்து சர்வதேச வீரர்களையும் இந்த நாளில் நம்ம மனதார வாழ்த்துவோம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த செஸ் விளையாடி பார்ப்போமா.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

கனிவு தரும் கானங்களும் கருத்துக்களும் தந்து தனிமை தவிர்க்கும் இனிமை தோழி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:10. வணக்கம் அன்பு நேயர்களே, தோழியர்தம் எண்ணச் சிறகை விரித்து காற்று தேரின் வழி கருத்துகளால் வலம் வரும் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. சிறுவயதில் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்து மகிழ்ந்து விளையாடிய நினைவுகள் அனைவருக்குள்ளுமே பசுமையாக நிறைந்திருக்கும், அப்படிதானே? பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், கண்ணாமூச்சி, நொண்டி, கழச்சி, கிச்சு கிச்சு தாம்பாளம், கரையா குளமா, பச்சை குதிரை, பம்பரம், இப்படி அந்த விளையாட்டு எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் சில வீடுகளில் பரன்களில் சோவியும் தாயமும் பம்பரமும் பத்திரமா நினைவுக்காக கோழி குண்டுகளாகவும் இடம்பெற்று இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு

0: என்ன, அதை பத்தி இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேசலாமா? நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன்னிணைப்பு எண்ணா 046 52 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. பூவாசமாய் புறப்படட்டும் பழைய நினைவுகள். நிகழ்ச்சியில பங்கேற்க வந்துட்டாங்க முதல் தோழி, பேசிடலாம். வணக்கம், பேசலாம். வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. அப்படியா, எப்படி விளையாடுவோம் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: வேற
0: என்ன
1: விளையாடிருக்கீங்க?
0: பாண்டி விளையாடும் போது பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவாங்கல்ல, அந்த பாட்டுலாம் ஞாபகம் இருக்கா? சரி, நீங்களே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடாதீங்க, நம்ம நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த தோழிக்கு நன்றிமா. நல்லா இருக்கோம்மா, நீங்களும் நல்லமா இருக்கீங்க தானே? நன்றிமா, நன்றி நன்றி. வணக்கம், வருக.
2: வணக்கம் அன்பான மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரி அம்மா, சொல்லுங்க. சாப்பிடலம்மா, இனிமேதாம்மா சாப்பிடுவோம். நீங்க ஞாபகப்படுத்திடாதீங்க, விளையாட்ட மட்டும் சொல்லுங்க. இப்போ யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க, சரியா? சரிம்மா, சொல்லுங்கம்மா. ஆமா, நீங்க என்னெல்லாம் விளையாடுவீங்கம்மா?
2: ஆமா, பல்லாங்குழி, தாயம், சிட்டிப்புள்ளு, அந்த அந்த கலட்டின்னு கோழி உண்டு பாத்தீங்களா?
0: ஆமா
2: ஆமா, அந்த கோழி புள்ளு, அந்த சின்ன
0: சின்ன பேசுறதுதான் இப்ப இடையில இடையில விட்டு விட்டு கேக்குது.
2: ஆமாமா, பாண்டி விளையாடுறது, அந்த களத்துன்னு சொல்லுவாங்களா, யாரு கல் வச்சு களத்து விளையாடுறது?
0: ஆமா, அது வந்து கைக்கு அவ்வளவு பலமா, அந்த விரல்களுக்கு
2: யாரு கல் வச்சு களத்து விளையாடுறது. அது வந்து நிறையவே நிறைய கூட்டமா போட்டு, அத நிறைய யார் நிறைய இருக்காங்களா, அப்படி அந்த எல்லா விளையாட்டுமா, எல்லா விளையாட்டும் விளையாடுறது.
0: சரி,
2: பல்லாங்குழி தான் தாயம், பல்லாங்குழி தான்
0: மெயின். ஆமா, இப்ப இருக்கா வீட்டுல பல்லாங்குழி?
2: இருக்குமா? இருக்குமா, இருக்கு. பல்லாங்குழி இருக்கு, தாயம் இருக்கு. சும்மா அந்த நீர் நேரத்துல சேர்த்தி கூட விளையாடுது.
0: சூப்பர், அதுதான் சொல்ல வந்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி, நன்றி.
2: சேர்த்தி கூட விளையாடலாமா? அது எந்த, அது போக அந்த ஸ்டிச்சிங் நல்ல பிடிக்குமா? ஸ்டிச்சிங் விளையாடுனா பிரைஸ் இல்லாம வரவே மாட்டேன்.
0: ஓ
2: ஆமா ஆமா, அதே மாதிரி கொக்கோ.
0: நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிமா, மிக்க நன்றி. வணக்கம், பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க?
3: குறிச்சியில இருந்து சுதா
0: பேசுறேன்.
3: கச்சி விளையாடிருக்கோம், விளையாடிருக்கோம். அப்புறமா மாத்து விளையாட்டு, குனிஞ்சு நின்றுட்டு கல் எடுப்போம், புரிஞ்சு நின்று ஒரு நாலு கட்டம் போட்டு கல்லெடுத்து விளையாடுறது அந்த மாதிரி விளையாடிருக்கோம். அப்புறமா கிளியம் தட்டு ஓடி பிடிச்சு விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, அதாவது கண்ணாம்பூச்சி விளையாட்டுனாக்கா

0: ஒரு கை மண் எடுப்பாங்க, ரெண்டு கையை சேர்த்து ஒரு கை மண் எடுத்து அதுல வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சு கண்ணை பொத்தி போற, ஒருத்தங்க கண்ணை பொத்தி பிடிச்சிருப்பாங்க, பச்சுட்டு ஒரு விருப்பப்பட்ட இடத்துல கொண்டு போய் அதை போட சொல்லுவோம், போட சொல்லிட்டு அதை மூடி போட்டுக்கிட்டு போய் கண்டுபிடிப்போம்.
1: நன்றி. வணக்கம், பேசலாம் அன்பு சகோதரி. யாரு எங்கிருந்து? ரொம்ப நல்லா இருக்கும்மா. என்னெல்லாம் விளையாடி இருக்கீங்க நீங்க? அது சொல்லுங்க.
2: ஓடி விளையாடுவோம், ஒரு குறுப்பு உள்ள நீங்க ஒரு குறுப்பு ஒரு காலால நொண்டி அடிச்சு போய் ஒவ்வொருத்தரையா அடிக்கணும். அது டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு கால் இருந்தாலும் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டை பத்தி சொல்லி தருவாங்க. ஒரு காரை வச்சுதான் நொண்டி நொண்டி போனோம்.
1: சரி.
2: அதே மாதிரி சக்க விளையாட்டு சொல்லுவாங்க, சதுரமா போட்டு உடற்பயிற்சி நல்லா இருந்து. அதே மாதிரி கோழிக்காய வச்சு அது சின்ன சிட்டிக்கல் சிட்டிக்கல் சின்ன சிட்டிக்கல் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு விளையாட்டு, ஏழு வயசு விளையாட்டு, அது மொத்தமா போட்டு ரெண்டு ரெண்டா பிடிப்போம். அது கண்ணுக்கும் கையுக்கும் அது வந்து உடற்பயிற்சி,
1: வேற
2: கல்ல போட்டு
1: கலச்சிக்க
2: பிடிக்கணும். அதனால அது கண்ணுக்கும் கைக்கும் அது ஒரு உடற்பயிற்சியா இருக்கும்.
1: சரி, உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அதையும் சொல்லணும்ல?
2: சிட்டிக்கல் விளையாட நல்ல பிடிக்கும். சின்ன சிட்டிக்கல் விளையாடுறது அது போட்டி போட்டு கல்லு பறக்கும், அதாவது வீடு கட்டு அந்த கருங்கல் சின்ன பொடி கல் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த வீட்லயாவது வந்து கலந்து அதை பிறக்கிறது, அந்த உரங்கல்லாம் பிறக்கிட்டு வரவும் நினைக்கிறது. போய் சேர்த்து வச்சு பிள்ளை தண்ணியா லீவ், அப்ப இப்ப வரல அந்த சனிகள் அப்ப கிடையாது போட்டோம், ஏகமா சனி நேர் எல்லாத்துக்கும் லீவு தான் ஸ்கூல்ல. அதனால அப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விளையாடுறது
1: ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
2: ஆமா ஆமா. அப்போ இப்போ வயசான நேரத்துல பேரமார் கூட இந்த இது வச்சு விளையாட ரெண்டு ஸ்னேக் உட்காருங்க, அப்ப இப்ப மாமா உட்காந்து அது ஒரு ஜாலிதான், நல்லதான் சொல்லும்போது சொல்லுவேன். அது வந்து லேடர் அதாவது ஏடியில ஏறி ஏறி பாம்பு கொத்தி கீழே வந்து வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும்னு நம்ம பட்ட அனுபவத்தை அந்த பேரமானது சொல்லி கொடுப்பேன். ஏழையில ஏற்றம் சொல்லி ரொம்ப இருக்க கூடாது, அது ஏற்றமும் இருக்கும் வாழ்க்கையில இறக்கமும் இருக்கும், பாம்பு கொத்தின்னு கீழே வரக்கூடாது, பழையபடி நம்ம மேல ஏறதான் செய்வோம், இதுக்குதான் இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்.
1: அழகா சொன்னீங்கம்மா இப்ராஹிமா, நன்றிம்மா.
2: நன்றி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
1: நேரம் 1:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தொழிலை சந்திச்சுட்டு நம்ம பாடல் கேட்கலாம். வணக்கம், வருக. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை. வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
6: கொல்லங்கோட்டிலிருந்து குமாரி பேசுறேன்.
1: கொல்லங்கோட்டிலிருந்து குமாரி, சொல்லுங்கம்மா.
6: விளையாட்டுன்னு சொல்லுங்க மேடம், கஞ்சிங்கறி வச்சு உலகம். சின்ன குழந்தை இருக்கும்போது சட்டி இந்த சிரட்டை எடுத்து அதுல மண்ணு மாறி போட்டு இலைகள் எல்லாம் பறிச்சு போட்டாது. அடுத்து ஈர்க்கலுக்கு ஒரு விளையாட்டு உண்டு.
1: சரி.
6: ஒரே சமதளத்துல ஈக்கில எல்லாம் ஒடிச்சு போட்டு அதை கலைச்சு போட்டுட்டு ஒண்ணுன்னா தொடாம அப்படி எடுக்கும், அப்படி ஒரு விளையாட்டு உண்டு.
1: சரி, எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
6: சின்ன பிள்ளை பிடிச்சிட்டு இருந்தது இந்த கஞ்சிங்கறி விளையாட்டு தான். இது வச்சு விளையாடுறது, பின்ன கடை போடுவது போல.

0: முன்னாடி உள்ள ஒரு சப்பாத்தி கல்லி உண்ட,
1: ஆமா,
0: அதை எடுத்துட்டாக்க தொலி எல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து பீஸ் பண்ணி இறச்சின்னு சொல்லி விக்கிறோம். அதெல்லாம் பழைய காலத்துல சின்ன பிள்ளைல விளையாடி இருக்கோம்.
1: திருப்பி
0: இந்த பாறை பிடிக்கிறது, கல்லு வச்சு மேல போட்டு அப்படியே பிடிக்கிறது. திருப்பி பல்லாங்குழி, பல்லாங்குழி நாங்க ஆடுனதை பார்த்தே எங்க அப்பா ஒரு பலவைய செய்து வந்துட்டாரு. இன்னைக்கும் இருக்கு, 52 வருஷம் ஆகும்.
1: சரிமா சரிமா,
0: இந்த அப்படி விளையாடுறது எல்லாம் இருக்கு.
1: சரி,
0: அப்படியே நிறைய விளையாட்டுகள் எல்லாம், கிளியாந்தட்டு ஓடி பிடிச்சு விளையாடுறது, வட்டு விளையாடுறது, காலை வைத்துட்டு வட்டு கழிச்சு ஓடி
1: விளையாடுறது, சரிமா,
0: நிறைய விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு.
1: மிக்க மகிழ்ச்சி சகோதரி, நன்றி.
2: நாகர்கோவில்
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிறைய தோழியர் வந்துட்டே இருக்கிறாங்க இணைப்புல, இன்னும் ஒருத்தரை கூட சந்திச்சிடலாம். வணக்கம், ஹாய் ஸ்நேகிதியே, நேர்லை நிகழ்ச்சி இது.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, பேசுங்கம்மா.
6: பெரியவளிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விளையாட்டுகள்
6: அப்படி ஒரு விளையாட்டு காலத்துலதான் இருப்ப, சாப்பிடறது கூட விட்டு கூற மாட்டோம்.
1: அப்படி நிறைய வாங்கிருப்போமே.
6: ஆமா, அது அந்த பாண்டி விளையாட்டு, சுட்டி பிடிக்கிறது, இறக்கம்பூ பறத்துறது, தாயம் போடுதலு, ஏழுகள் விளையாட்டு, கேரம் போடு, செஸ் விளையாடுறது, இதெல்லாம் இருக்க இடத்துல அடி வாங்கிட்டு ஒரு இடத்துல இருக்க சொல்லும் போது அங்கேயும் இப்படி ஒரு விளையாட்டு அப்படி
1: விளையாடுறோம்.
6: இப்பவுமே தாயம் போடுறது வழக்கமா வச்சிருக்கோம் மேடம். ஆனா அது நல்லா இன்ட்ரெஸ்டா பிடிக்கும். அந்த காய்களை நகர்த்துறதுல நல்ல ஒரு இதா இருப்போம்.
1: தாயம் விழுற வரைக்குமே டென்ஷன் ஆயிடும் இல்லையா, எப்ப தாயம் விழுந்து நம்ம வீட்டுக்குள்ளேந்து வெளில கிளம்புவோம் அப்படின்னு.
6: இப்ப நம்ம அந்த கொரோனா காலத்துல பிள்ளைங்களோட அதை விளையாடும் போது அந்த பிள்ளைங்களுக்கு டென்ஷன்ல தண்டை பண்ற ஓடிடும், நமக்கு அது பழக்கப்பட்டது. அதுலதான் விழ ஒண்ணு விழுந்த பிறகுதான் விழுங்கதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு ரெண்டாவது அந்த கொரோனா காலகட்டத்துல வந்து.
1: சரிம்மா, நிச்சயமா இன்னும் அந்த விளையாட்டுகள் தொடரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தலைப்பு. அழகா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.
6: நன்றி மேடம், நன்றி.
1: மன்மதன் படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாமா?

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: நேரம் 1:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழியருக்கு பிடித்தமான விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க அப்படியே கடல் அலை பொங்கி வர்றது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனசுலேருந்து என்னெல்லாம் விளையாடினாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வரும் தோழி என்ன விளையாட்டை பற்றி சொல்ல போகிறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வாங்க.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அப்பா. ஏப்பா வணக்கமே இவ்வளோ பலமாக இருக்கு, யார் பேசுகிறீங்க?
4: ஓ,
3: பின்னாலேருந்து ஒரு சிரிப்பு குரல் கேட்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக். சரிம்மா, யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க சகோதரி.
4: சுல்தானி பேசுறேன் சகோதரி.
3: சொல்லுங்கம்மா, நீங்க

0: சின்ன வயசுல என்னெல்லாம் விளையாடுனீங்க?
1: நாங்களாம் நொண்டி, இந்த கோழிக்கா, அதுல வந்து பல கரண்ட், அதாவது இந்த ஆட்டுக்கண் கோழிக்கான எல்லாரும் பிரியமா வாங்குறது, நினைக்கிட்டு அப்படியே போய் கேக்குறது. வேற இந்த கணல தண்ணில விளையாடுவோம், தொட்டு விளையாடுறது.
0: சரி,
1: கணத்துல சாடி குளிச்சு தண்ணில தொட்டு விளையாடுவோம், ஒழுக்கி விளையாடுவோம். அது இப்பதான் போக பயமா இருக்கு, அப்ப இருட்டெல்லாம் தெரியாது. ஏன்னா சாயங்காலம் தானே விளையாடுவோம், எங்களை இருட்டு இருக்கோம், அங்கே போய் தான் நிப்போம். இப்ப பாம்பு கிடக்குமா பள்ளி கிடக்குமா பயப்படுறாங்க. வேற அந்த சிட்டிக்காய், சிட்டிக்காய்னா கல்ல பொடி பொடி காயா இருக்கும், கல்லா இருக்கும்,
0: அது உருண்டை கல்லா பார்த்து எடுத்து போட்டு பிடிச்சி விளையாடுறோம்.
1: ஆமா, அஞ்சு காய், அது வந்து நம்ம கையில இப்படி மேல போட்டு பிடிக்க பத்தியாலா, அதுக்குள்ள இருக்க அஞ்சு கல்லையும் எடுக்கணும், அது வேற இருக்கு,
0: சேர்த்து எடுக்கணும். மேல ஒரு கல்லு போகும்போது கீழே உள்ள நாலு கல்லையும் அப்படியே சேர்த்து அள்ளி எடுக்கணுமே.
1: அள்ளி எடுக்கல, இப்ப அதெல்லாம் செய்யாது. அந்த விளையாட்டு நொண்டி விளையாடும் போது, நம்ம இந்த சக்க விளையாடும் போது, அந்த காலுல ஒரு கல்ல வச்சுட்டு தலையில ஒரு சண்டை அப்படிங்கறது, தலையில வச்சுட்டு முதுகுல வச்சுட்டு அதெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு விளையாடுறோம்.
0: கீழே விழுந்துட கூடாதுன்னு அவ்வளவு கவனமா விளையாடுவோமே இல்ல,
1: அவ்வளவு கவனமா வச்சுட்டு கொண்டு போய் அந்த பக்கம் கூட போடணும்.
0: மறக்க முடியாத விளையாட்டு. சரி,
1: அப்படி நல்லா அப்படியெல்லாம் விளையாடுவோம். பூக்களை பத்தி பத்தி ஒரு குரூப்ல பத்து பிள்ளைன்னு வருகிறோம் வருகிறோம் இந்த மாசத்தில், அப்போ ஒவ்வொரு பூவையும் சொல்லுவோம். அப்ப அந்த பிள்ளைக்கு பூக்களை பத்தி பூரா தெரிஞ்சிடும், நமக்கு சொல்லி வச்சிருப்போம். ஒரு பிள்ளை போய் நுள்ளி வச்சுட்டு வந்துடும், அப்ப எந்த புள்ள உடனே நுள்ளிச்சு அதை கண்டுபிடிக்கணும்ல.
0: ஆமா, அந்த பூ எந்த பூ அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே. இப்போ உள்ள இளம் தலைமுறைக்கும் கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட கட்டாயம் இல்லையாமா? சரி, நம்ம சேர்ந்து விளையாடுவோம், அப்ப விளையாடுவாங்க நிச்சயமா. நன்றிமா, நன்றிமா, நன்றிமா,
1: நன்றி.
0: ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அவங்க விளையாடுனதை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க சகோதரி. வாங்க, அடுத்த சகோதரி யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க. வடசேரில இருந்து யாருங்கம்மா?
2: லிசி. லிசி,
0: லிசி சொல்லுங்கம்மா.
2: எனக்கு பிடிச்ச விளையாட்டு டிப்பி. சின்ன பிள்ளையில நல்லா நாங்க வீட்டுல இருக்கும் போது டிப்பிங் விளையாடுவோம். அப்புறம் முன்ன ஒழிச்சு
0: வாழ்த்துக்கள். அதுலயே நிறைய இது இருக்கும்ல, ரெண்டு பேரா சேர்ந்து குதிக்கிறது, ஒரு கால் மட்டும் தாண்டி தாண்டி குதிக்கிறது, இல்ல ரெண்டு காலம் சேர்ந்து குதிக்கிறது.
2: அப்படி ஒரு கால் தாண்டி எல்லாம் போனேன். அதுக்குள்ள வயசு போயிட்டு சின்னதுல அப்படி இது பண்ணிருக்கேன், காலேஜ் படிக்கணும்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: நேரம் 1:35:40 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு என்ன அப்படின்னா, நம்ம தோழியர்கிட்ட கேட்டிருக்கோம். நிறைய தோழியர் அவங்க ரொம்ப ரொம்ப ரசித்து விளையாடினதெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வணக்கம், வாங்க அன்பு தோழி, யார் எங்கிருந்து?
8: நான்

0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் விளையாடி இருக்கீங்க?
0: என்ன எப்படி எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இருக்கீங்க? அடி மனசுல ஆள் மனசுல இருந்தது அத்தனை அப்படியே கிளறி அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு.
1: இதுக்கு முன்னாடி பேசின சகோதரி வந்து அடுத்த தலைமுறையை விளையாட வைக்கிறதுக்காக நம்ம தான் இனிமே ரோட்ல இறங்கி விளையாடணும், பிள்ளைங்களோட விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல

0: பிள்ளைங்களோட விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: கண்டிப்பா. அதாவது பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்க கூட பிள்ளைங்களை விளையாட விட்டாலே அதுக தன்னால விளையாட ஆரம்பிச்சிரும்.
0: நிச்சயமா.
1: நமக்கு வந்து விளையாட்டு முன்னாடி, நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது விளையாட்டு விளையாட்டா இருந்ததுல வாழ்க்கையில கத்து தந்தது நமக்கு. வெற்றி தோல்வி நிறைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தந்தது.
0: இன்னைக்கு சின்ன தோல்வியை கூட சந்திக்க முடியலையே.
1: இப்ப குழந்தைங்களுக்கு வெளியே, குழந்தைங்க வெளியே விளையாடுறதுக்கு நேரமே நம்ம கொடுக்கறதுங்க. டைம் டேபிள் போட்டது மாதிரி, ஸ்கூல்ல டைம் டேபிள் போட்டு பாடம் நடத்துற மாதிரி, நம்ம வீட்லயே டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கு அனுப்பிடுறோம். பன்னெண்டு வயசு வரைக்குமே ஓடி ஆடி விளையாட்டுதான். அதாவது கீழே உட்கார்ந்து விளையாடுற எந்த விளையாட்டும் விளையாடுறது இல்ல. 12-13 வயசு வரைக்குமே, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்ம ஒரு வயசுக்கு வந்த வரைக்கும்தான் உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு. அது தாயம் விளையாட்டா இருக்கலாம், முத்து அந்த பாண்டி விளையாட்டா இருக்கலாம், அந்த மாதிரி அது வரைக்குமே ஒரே ஓடி சாடி விளையாட்டு தான். எப்பவுமே அந்த ஓடி சாடி விளையாடு விளையாட்டுமே அப்பதான் நமக்கு ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்தது. நம்ம என்ன எதையும் எதிர்கொள்ளும், அந்த தள்ளு புள்ளுன்னு சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டு அவ்வளவு கவனமா விளையாடணும். அப்படி அது அதுல யாரு வின் அப்படிங்கறது அது அந்த அவங்க வந்து ரொம்ப கவனிச்சு விளையாடுறவங்க மட்டும்தான் அந்த புள்ள அடிக்க முடியும். உண்மையிலே அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். அவங்க அடி அடி வாங்குறவங்கன்னா அவங்க கவனக்குறவுல வாங்குறது தானே. இது வந்து கவனம் செதறாம அப்படியே பார்த்துட்டு அப்படியே அடிச்சு விடுவாங்க பாக்கணும். அது எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த விளையாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீச்சல் ஒண்ணு, அதாவது நீச்சல்லையும் அந்த நீந்து கீழே நம்ம மூழ்கி போவோமே அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம். இப்ப குழந்தைங்களுக்கு நீச்சல்னா என்னன்னு தெரியாது. அப்படி ஆடி பாடி விளையாடி உடம்பெல்லாம் அந்த மாதிரி நமக்கு தனியா ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி தேவையே இல்லை. விளையாட்டே நமக்கு வாழ்க்கையிலையும் கத்து தந்தது, நமக்கு உடல் நிலையும் நம்ம கரெக்டா கட்டுக்கோப்பா வச்சுக்கணுங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே அந்த விளையாட்டுலயே இருந்தது. இப்ப திருப்பியும் நம்ம குழந்தைங்களை விளையாட வச்சு, நம்ம பெரியவங்க பார்வையிலேயே நம்ம தெருவில் உள்ள பசங்க ஒரு 4-5 பசங்களை கூட வச்சுட்டு அவங்க சேர்ந்து விளையாடுறத நம்ம கண்காணிச்சுட்டு பாத்துட்டு இருந்தாலே இந்த பழைய விளையாட்டுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே
0: கண்டிப்பா மீண்டு வந்துடும். அவங்களையும் கீழே விழுந்துடக்கூடாது, நம்மளும் கரையை தொட்டக்கூடாது, குளத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற, கரை வேணுமா குளம் வேணுமான்னு கேட்டு விளையாடும் போதெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இத்தனோண்டு இடத்துக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், அது எவ்வளவு நெருக்கமா நின்றுகிட்டு விழாம அவங்கள பிடிச்சுக்கிட்டு தாண்டறது என்ன, அப்பப்பா மறக்க முடியாத விளையாட்டுகள், ஏகப்பட்ட விளையாட்டு. அதான் சொல்லிட்டே இருக்காங்க தோழியர். அடுத்து வரும் அன்பு தோழியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: phone 233-066.
0: உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஏகப்பட்ட கருத்துக்களோட வந்துட்டே இருக்காங்க தோழியர். வணக்கம், வருக அன்பு தோழி.
4: சின்ன
0: வயசுல கிளறி விடல, ஞாபகப்படுத்தி விட்டுட்டோம் நம்ம அப்போ
4: விளையாட்டுகள் எல்லாம் சொன்னாச்சு. முன்னாடி வந்து புளிய மரத்துல எங்களுக்கு ஊஞ்சல் கட்டி, துணி சைடு கட்டி, நடுவுல ஒரு மட்டை கட்டி வச்சிருப்பாங்க.
0: சரி,
4: இப்ப நாங்க வந்து இதுல வந்து லைன்ல நிப்போம். ரெண்டு இல்ல, 10-15 நிக்கும். அப்ப லைன்ல நின்று ஒரு ஆளுக்கு 10 தடவை ஆட்டி விடணும். 10 முடிச்சிட்டு இருந்தா அடுத்த ஆளு. அப்ப வந்து கீழ வந்து பொறுமையா நின்னு இன்னும் ஒண்ணு அந்த 10 தடவை நம்ம பாத்திருக்கோம். அந்த 10 ஆமா கவனமா இருந்தாதான் அடுத்த 10 நமக்கு வரும் சீக்கிரம் லைன். அவ்வளவு பொறுமையா நின்று நாங்க அந்த ஊஞ்சல்ல விளையாடி இருக்கோம். இன்னொன்னு தண்டு விளையாடுவோம், தண்டு விளையாட்டு. அதுல வந்து எண்ணணும், ஒரு ஆள் வந்து 100 எண்ணணும்னா இடையில தப்பியாங்களான்னு அத கவனிக்கணும் நாங்க. இன்னொன்னு நம்ம ஒழிச்சிருக்க இடத்துல மூச்சு கூட சவுண்ட் வெளியே வர விடாது.
1: கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னா பொறுமை, அதாவது லைன்ல தான் நிக்கணும், நமக்கு நேரம் வரும்போதுதான்.

0: நம்ம போறோம் அப்படின்னு இல்ல ஒரு இது.
1: கண்டிப்பா
0: இன்னொரு கண்டு விளையாடுற, இன்னைக்கு வந்து கண்டு விளையாட பிள்ளைங்களுக்கு தெரியவே இல்லை.
1: சொல்லி கொடுக்கணும்
0: பின்னாலே நம்ம ஒழிச்சிருவோம் அப்படியே உண்டு. இன்னைக்கு வந்து பிள்ளைங்க அந்த பொறுமையா இல்ல, அன்னைக்கு வந்து ஒரு சண்டையும் அதுல வராது, வந்தாலும் அதுக்குள்ளாலே சால்வ் ஆயிரும்.
1: அது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அந்த சண்டை இருக்கும், அப்புறம் நம்ம கழுத்துல கை போட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான்.
0: ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கு அந்த விளையாட்டு எல்லாம், அது இப்பவும் விளையாடணும் போல இருக்கு. ஆனா பிள்ளைங்களை இப்ப நம்ம வழி அனுப்புறதும் இல்ல, பிள்ளைங்களா விளையாடுறதும் இல்ல.
1: ஒன்னே வீட்டுல இடம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளாவது குழந்தைகளோட சேர்ந்து கண்டிப்பா விளையாடணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும்.
0: காம்பவுண்ட் பெருசா இருக்காது மேடம், ஒரு வீட சுத்தி காம்பவுண்ட்
1: இல்ல பரவாயில்லம்மா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். அந்த எண்ணம் தானே நம்மள வந்து இன்னைக்கு எல்லாரோடய சேர்ந்து இருக்க வச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நன்றி சகோதரி.
0: நன்றி.
1: வணக்கம், வருக.
2: குமரி பட்டியலை.
1: வணக்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோம். வடக்கு கோணம் சபரியம்மாள் சிரிச்சிட்டீங்க, நாங்க சொல்லிட்டோம். சீக்கிரமா சொல்லிருங்க, நேரம் குறைவா தான் இருக்கு.
2: நாங்க நிறைய விளையாட்டு விளையாடி
1: இருக்கோம்
2: மேம். ஆனா கபடி விளையாடுவோம் தெரியுமா? நாங்க சின்ன பிள்ளைங்கள மூச்சு விடாம நம்ம அதை சொல்லிட்டே இருக்கோம் பாத்தீங்களா?
1: ஆமா,
2: அதே ஒரு பயிற்சி மாதிரி. இப்போ தெரியுது கபடி கபடி கபடின்னு மூச்சு விடாம மூச்சு விட்டா அவுட்டு,
1: அவ்வளவுதான்.
2: அந்த மாதிரிலாம் விளையாடுவோம் மேம்.
1: சரி மேம், சரி.
2: அப்புறமா நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கோம், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த ஒரு விளையாட்டு எனக்கு போதும்.
1: சரிம்மா, நன்றி. சரி,
2: நன்றி.
1: வணக்கம், பேசலாம்.
3: எனக்கு பிடிச்ச விளையாட்டு நிறைய சொல்லிருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் சொல்றேன். எனக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறது நல்லா பிடிக்கும், அப்புறம் கடல்ல நீந்தி விளையாடுறது நல்லா பிடிக்கும், அப்புறம் வந்து வாலிபால் எல்லாம் விளையாடுவோம் தெரியுமா, கிரிக்கெட்.
1: சரிம்மா,
3: அதெல்லாம் நல்லாவே பிடிக்கும். பிடிக்கும், நல்லா கேட்ச் பிடிச்சி நான் விளையாடுவேன், கேரம் போர்டு விளையாடுவேன்.
1: ஓ சரி சகோதரி, சூப்பர்.
3: நிறைய சொல்ல ஆசைதான், டைம் இல்லை.
1: பரவாயில்லம்மா, கேரம் போர்டுலாம் இது வரைக்கும் யாரும் சொல்லல. கேரம் போர்டுலாம் நம்ம அந்த விரலுக்கான நல்ல ஒரு பயிற்சி இல்லையா,
3: இன்டோர் கேம். அந்த குண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா போட்டு நான் ஜெயிச்சிருவேன்.
1: வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
3: நன்றி.
1: நேரம் 1:44 ஆயாச்சு. தாயம்தான் சதுரங்கத்தோட முன்னோடி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காய் நகர்த்துதில் நம்முடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டு தான் தாயம். பல்லாங்குழி அந்த சேர்த்து வச்சு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டா தான் நல்லது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்ட விளையாட்டு. விரல் நம்ம எலும்புகளுக்கு எவ்வளவு வலிமை தரக்கூடிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தா கழற்சியை சொல்லலாம். அதை மட்டும் இல்லை, கண்களுக்கான பயிற்சியும் கூட, மேலேயும் கீழே இன்றைக்கி வந்து நம்ம யோகாவில் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான பயிற்சி அந்த விளையாட்டிலே கிடச்சிது. ஓடி சாடி ஆடி பாடி நொண்டி அடித்து விளையாடிய காலங்கள் இன்றைக்கி சிறு குழந்தைகளுக்கும் கிடைக்கிறதுக்கான வழி செய்ய வேண்டியது தான் பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அதை மறக்காமல் நம்ம பண்ணணும். இடம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது, மனசு இருந்தால் இடம் உண்டு இல்லையா. நிச்சயமாக இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்ட அத்துணை அன்பு சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்

0: நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்தவுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: சாதகமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடத்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
1: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30 தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5 நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066.
11: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் அபூர்வ ராகங்கள் படத்திற்காக வாணிஜெயராம் பாடியது. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன்.

கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசை தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் வரதராஜன் உபாஸ்மகே என தொடங்கும் சாரங்கராகம் ரூபக தாளத்தில் அமைந்த எஸ் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தென்றல் நிகழ்ச்சி.

0: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. 3:02 கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்பு நேயர்களே.
1: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம், தேவாளா, விண்ட்வர்த், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்ட

0: மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழைத்தூரலுக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் 26ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடற்பரப்பையொட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும், இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது.

0: ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது கடித வழி நேயர் விருப்பம். கடிதம் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் காற்றலை வழியே குமரி பண்பலை நூற்றொன்றில் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருடைய விருப்பமாக வரப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுப்போமா? எஸ் அன்பழகன் கட்டிமாங்கோட்ல இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. உயர்ந்த மனிதன் இந்த படத்தில இருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். வாலி வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் கேட்போமா?
1: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் யாருடைய விருப்பம் அப்படின்னா, கொல்லமாவடி சி ஸ்ரீதரன் இந்த நேயரின் விருப்பமாக வருகிறது. கொடுத்து வைத்தவள் இந்த படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். மருதகாசி வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர், மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றோடு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் 3:15. சித்ராங்கி இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடல் வரிகள் குமா பாலசுப்ரமணியம், இசை வேதா. இந்த பாடல கடித வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான். இந்த நேயர் அவருடைய விருப்பம் இதோ.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: எச்சரிக்கையாயிருங்க.
7: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
8: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
7: போன் 233-066.
9: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:20 30 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார் கல்லுக்கூட்டம் வருவேல். இந்த நேயர் கடிதம் வழியாக விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் கருத்தம்மா. பாடல் பாடியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர். வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். பாடல் கேட்போமா?

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: உலகத்தரம் வாய்ந்த

0: பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழியினேயர் விருப்பம். நேரம் 3:27:30. கடித வழியினேயர் விருப்பத்தில் அடுத்து மேல்நாட்டு மருமகள் இந்த படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சென்னை பாரிநகர் எம் சுபா. பாடல் வரிகள் பூவை செங்குட்டுவன், இசை குன்னகுடி வைத்தியநாதன்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான

0: சீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:33 ஆயாச்சு. அடுத்ததா கடித வழி நேயர் விருப்பத்தில் யாருடைய விருப்பம் வரப்போகுது அப்படின்னா, கோட்டார் கம்போளம் ரோடு கே மகேஸ்வரி. இந்த நேயர் கடிதம் வழியாக ஜப்பானில் கல்யாணராமன் இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வாலி வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்கள் தெரிவில் கடிதம் வழியாக விரும்பி கேட்டுள்ள பாடல்கள். நேரம் 3:41. அடுத்த பாடல் யாருடைய தெரிவு அப்படின்னா வெட்டூர்டி மேடம் பி ஜெரால்டின் ஜீனஸ் இந்த நேயர் தெரிவு செய்து அனுப்பியிருக்காங்க. நிறைகுடம் இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை வி குமார்.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க. நேரம் 1:46:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மறைந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம். அடுத்த விருப்பம் யாருடையது அப்படின்னா புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார். இந்த நேயர் விரும்பி கேட்டுள்ள பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது, இனிய உறவு பூத்தது. இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். வாலி வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: பாடல்களின் மெல்லிசைச் சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று

இம்முறை பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் 3:53. அடுத்த பாடல் யாருடைய தெரிவு அப்படின்னா, கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் இந்த நேயர் கடிதம் வழியாக விரும்பி கேட்டிருக்கிறாரு. எட்டுப்பட்டி ராசா இந்த படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்டிருக்காங்க. இசை தேவா.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: காற்றலை வழியே குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கடித வழி நேயர் விருப்பம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து பழமொழியும் புதிய சிந்தனையும் பழமொழி குறித்த நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டன் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
6: ஒவ்வொருத்தர் பாதையும் ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்க இப்போ நீங்க எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நேரம் 4:02. நேர்களை குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி சுற்றுச்சூழல் ரீதியாக சதுப்பு நில ஈரநில பகுதிகளில், குறிப்பாக ஒடிசாவின் சிலிகா ஏரி மற்றும் ஹரியானாவின் சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் போன்ற ராம்சர் தலங்களில் சுற்றுலா நடைமுறைகளில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் ஈரநில சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்ருத் தரோகர் திட்டம் சுற்றுலா அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். ஈரநிலங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும், பல்லுயிர் பெருக்கம், கார்பன் இருப்பு, சுற்றுச்சூழல், சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான உருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட ஈரநிலங்களில் அதிக அளவிலான சுற்றுலாவிலிருந்து அதிக மதிப்புள்ள இயற்கை சுற்றுலாவிற்கு மாறுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாடு முழுவதும் உள்ள ராம்சர் தளங்களின் இயற்கை சுற்றுலா திறனை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ராம்சர் தளம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? ராம்சர் தளம் என்பது 1971 பிப்ரவரி மாதம் ஈரானின் ராம்சரில் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்திடப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலமாகும். ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை அறிவுபூர்வமான நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை ராம்சர் வழங்குகிறது. இந்தியாவில் எத்தனை ராம்சர் தளங்கள் உள்ளன தெரியுமா? ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சன் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனர் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் மதிப்புமிக்க ராம்சர் தளங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் காணலாம். இதனால் 2025 ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் தளங்கள் உள்ளன. ராம்சர் தளத்திற்கும் அம்ருத் தரோகர் திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 16 ராம்சர் தளங்களில் 5 இடங்கள் அம்ருத் தரோகர் திட்டத்தின் கீழ் பைலட் திட்டங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முன்னோடி தளங்களில் ஹரியானாவின் சுல்தான்பூர் தேசிய பூங்கா, ஒடிசாவின் பிதர்கனிகா சதுப்பு நிலங்கள், சில்கா ஏரி, மத்திய பிரதேசத்தின் சிர்பூர் மற்றும் யஷ்வந்த் சாகர் ஆகியவையும் அடங்கும். அதிக நேரம் செலவிட்டு நீண்ட காலம் அங்கே தங்குபவர்களாக இருக்கும் ஹை வேல்யூ டிராவலர்ஸ் இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இயற்கை சுற்றுலாவும் ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை சுற்றுலா என்பது பேர்ட் வாட்சிங், அதாவது பறவைகளை கண்காணித்தல், புகைப்படம் எடுத்தல், நட்சத்திரங்களை பார்ப்பது, முகாம் அமைத்தல், நடைப்பயணம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் மற்றும் பூங்காக்களை பார்வையிடுதல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. இதனால் பன்முகத்தன்மையில் ஆர்வம் உள்ள அனுபவமிக்க சுற்றுலா பயணிகள் வருவதோடு நமது சுற்றுலா தலங்களின் மதிப்பும் மேம்படும், நமது கலாச்சார பகிர்வுகளும் அதிகரிக்கும். உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த அம்ருத் தரோகர் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூரில் வாழும் மக்களுக்கு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குமரி பண்பலை 101 மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை தெரிந்து கொள்வோம். நாளை முதல் 24 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். நீலநிறவானம், மஞ்சள் பூசும் நிறம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்கவிருப்பது
2: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள். பழமொழியும் புதிய சிந்தனையும் என்று கேட்டவுடனேயே பழைய விஷயம்தானே என்று நினைக்கலாம். ஆனால் பழைய வார்த்தைகளுக்குள் புதிய வாழ்க்கை பாடங்கள் மறைந்திருக்கின்றன. அந்த சுவாரஸ்யமான பயணத்தை இப்போது ஒன்றாக தொடங்கலாமா?
3: நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். பழமொழி என்றாலே அது பழமையான மொழி, பழகிய மொழி, பழுத்து கனிந்த மொழி என நாம் கொள்ளலாம். பழமொழிகள் ஒரு சமுதாயத்தின் பண்பாட்டை விளக்குபவை. 10 பக்க உரைநடையில் சொல்லி விளக்க வேண்டுவதை ஒரே பழமொழி ஒரு வரியில் பழிச்சென்று நறுக்குத் தரித்தார் போல விளக்குகிறது. அதாவது குறுகத் தரித்த குரல் போல. என்றோ எங்கோ எவரோ கூறிய பழமொழிகள் இன்று இங்கே நமக்கு ஒரு அரிய கருவூலமாக திகழ்கின்றன. முடிவெடுக்க மாற்றலை கொடுக்கும் வழிகாட்டியாகவும், வெற்றி பெற துணிவை தரும் உந்து சக்தியாகவும் அமைந்துள்ளன. மக்களின் மனச்சுரங்குகளிலிருந்து வெளிப்படும் வைரக்கற்கள் தான் இவை. நம் நாட்டில் கிராமங்களில் இன்றும் சாதாரணமாக பேசும் போதே பழமொழிகளை கலந்துதான் பேசுவார்கள். நகரங்களில் கூட மேடையில் பேசுகின்றவர்கள் தம் கருத்தை வலி சேர்க்க பழமொழியை கூறி மக்களை நெறிப்படுத்துவர். ஓர் இனத்தின் தொன்மையை அதன் பண்பாடும் கலாச்சாரமும் தான் உறுதி செய்யும். அதே போல ஒரு மொழியின் சிறப்பை அந்த நாட்டு மொழியின் வழங்கும் செவ்விலக்கியங்களும், நாட்டுப்புற இலக்கியங்களும் மற்றும் பழமொழிகளும் தான் உணர்த்துகின்றன. நாட்டுப்புற மக்களின் நாவில் வாழ்ந்த இந்த எழுதப்படாத இலக்கியம் எத்தனை எத்தனை சுவைகளை, எத்தனை எத்தனை உணர்வுகளை, எத்தனை எத்தனை சோகங்களை சுமந்து நிற்கின்றன. தங்கள் உள்மன உணர்வுகளை பாடல்களாகவும், பழமொழிகளாகவும், விடுகதைகளாகவும் சொல்லி சென்றிருப்பதை நாம் காண முடிகிறது. குழந்தை பிறந்தவுடன் தாலாட்டுப்பாட்டு,

0: நடைவெயில தொடங்கும் போது விளையாட்டு பாட்டு,
1: வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
0: பருவத்திற்கு வந்ததும் சடங்கு பாட்டு,
2: அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே.
0: காதல் வயப்படும் போது காதல் பாட்டு,
3: சுவாரஸ்யமானது காதல் மிக மிக சுவாரஸ்யமானது காதல்.
0: அவள் ஒருவனுக்கு மனைவியாகும் போது நலுங்கு பாட்டு,

மனக்குலத்தின் ஒவ்வொரு கூறுகளிலும் நாட்டுப்புறையில் பலமருகிறது. அதுபோல எத்தனை எத்தனை பழமொழிகள் இன்னும் நம் தமிழ் கிராமங்களின் நாவுகளில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. இவற்றை கிராமங்களை அறிந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் வேதனைக்குரிய காரியம் என்னவென்றால், பண்டைக்கால நம் முன்னோர் வழங்கி வந்த பழமொழிகளின் உண்மை பொருளை இன்று நாம் வழங்கி வருகின்றோமோ, அல்லது நமக்கு பின் நம் சந்ததிக்கு கற்றுத் தருகின்றோமா என்பது கேள்விக்குறி. உண்மையை ஓரளவேனும் உணர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுப்பது தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டாகும். சில பழமொழிகளின் பொருள் நேரடியாகவே உள்ளன. அதை பற்றி நாம் அதிகம் அலச வேண்டியதில்லை. ஆனால் சில பழமொழிகளின் பொருளோ சற்று மாறுபாடான வழியில் தடமாறி வழங்கப்படுவதை நாம் காண முடிகிறது. பழமொழிகளின் பெருமைகளை பகுத்துணரும் போது அது தோன்றிய இடத்தையும் வழங்கும் மக்களின் வாழ்க்கை மற்றும் வரலாற்று புவியியல் பின்புலத்தையும் காலத்தையும் கருத்தில் கொள்வது மிகவும் சிறந்ததாகும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று ஒரு பழமொழி. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்ற பழமொழி தமிழகத்தில் படித்தவர் வாழும் நகரம் முதல் பாமரர் வாழும் பட்டித்தொட்டி வரை, பண்டிதர் முதல் படியாதர் வரை வழங்கி வருகின்றன. விருந்து நடக்கும் வீட்டில் விருந்துண்ண காத்திருப்போர் பக்கத்தில் இருக்கும் சக விருந்தாளியை பார்த்து, கூட்டத்தை பார்த்தால் வேலைக்காகாது, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, எழுந்து வாங்க என்று அழைப்பார்கள். நம் நாட்டில் பந்தி என்றாலே அது விருந்தில் சாப்பிடுவதற்கு அமரும் வரிசையை குறிக்கும். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமப்புற திருமணங்களில் தரையில் அமர்ந்து உண்ண வேண்டும். இன்று அந்த நிலை இல்லை. தற்போது பெஞ்சு அல்லது மேஜைகளை போட்டு அமர வைத்து உண்ண வைப்பார்கள். எனவே பந்தி என்பது விருந்தானாலும் சரி, பிற நிகழ்வானாலும் சரி, அது வரிசையை குறிக்கும் சொல்லாகும். நம் ஊர்களில் பந்திக்கு முந்தும் அழகை அலாதியானது. கிராமங்களில் திருமண விருந்திற்கு ஓலை பந்தல் போட்டிருப்பார்கள். தற்போது திருமணங்கள் எல்லாம் மண்டபங்களிலே நடைபெறுகின்றன. பந்தியில் ஒரு சாரார் அமர்ந்து உண்டு கொண்டிருப்பார்கள். பாதி உணவு பரிமாறுவதற்கு வெளியே ஒரு பெருங்கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைவதற்கு தள்ளுமுள்ளு நடத்தி கொண்டிருக்கும். உள்ளே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சற்று பொறுங்கள் என்று வாசலில் வாழைக்குலையை பிடித்துக் கொண்டு கூட்டத்தை தடுத்து நிறுத்த முயன்று கொண்டிருப்பார் ஒரு நடுத்தர வயதுக்காரர். கூட்டம் தடுத்து நிறுத்தும் நடுத்தர வயதுகாரரை நகர்த்தி தள்ளிவிட்டு உள்ளே சென்று உண்டு கொண்டிருப்பவரை ஒண்டி நிற்பார்கள். உண்டுவிட்டு வெளியே வருபவர்கள் எச்சிக்கை, முண்டியடிப்பவர்கள் ஆடைகளில் பட்டு உலர் சர்வை செய்யப்படும். இதில் வேடிக்கை என்னவென்றால், பெரியவர்களுக்கு இணையாக போட்டி போட்டு நெரிசலிலே உள்ள செல்ல இயலாத சிறுவர்கள் பக்கவாட்டில் ஓலையை தடுப்பை பீத்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவார்கள். இந்த பந்திக்கு முந்தும் செயல் நம் நாட்டில் இன்று நேற்றல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்திருக்கிறது. பாண்டிய மன்னன் திருமணத்திற்கு ஔவையார் சென்றிருந்தார். திருமணம் முடிந்த பின்பு நடந்த விருந்தில் சாப்பிட சென்றார் ஔவையார். கூட்டம் மிகுதி. பந்தி நடைபெறும் இடத்திற்கு செல்ல முயன்ற கூட்டத்தில் அடிபட்டு கொண்டதும் தள்ளுண்டு கொண்டும் இடியுண்டு கொண்டதுமே மிச்சம். பின்னர் ஓரிடத்தில் அமைதியாக பசியோடு உட்கார்ந்திருந்தார். சிலர் ஔவையை பார்த்து, அம்மையீர் உண்டீரோ என்று வினவினார்கள். பசியோடு இருந்த ஔவையாரோ, பண்டமுளை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்டபெருக்க முறைக்கு கேள், அண்டி நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், நீள் பசியினாலே சுருக்குண்டேன், சோறுண்டிலேன் என்று நகைச்சுவையாக கூறினார். இதிலிருந்து பந்திக்கு, அதாவது சாப்பாட்டிற்கு எப்பாடுபட்டாவது முந்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய மனநிலை. இனி படைக்கு பிந்துவதென்றால், போர்க்களத்தில் யுத்தம் செய்யும் போது எவ்வளவு எவ்வளவு பின் வரிசையில் நிற்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பின் வரிசையில் நிற்க வேண்டும். அப்போதுதான் முன் நிற்பவர்களுக்கு காயம் இருந்தாலும் பின் நிற்பவர்கள் எந்த தீங்குமின்றி தப்பித்துக் கொள்வார்கள். எனவே போர் முனையில் சக வீரர்கள் நாட்டிற்காக முன்னின்று போரிட்டு சாகும் போது தான் மட்டும் எத்துன்பமும் அடையாமல் பின்னால் ஒளிந்து நின்று தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதானே பழமொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பொருள். நம் முன்னோர்களாகிய நம் தமிழ் சமுதாயம் வீரத்தையும் காதலையும் உயிராக மதித்தன. அப்படிப்பட்டவர்கள் சாப்பாடு என்றால் முண்டிக் கொண்டு போர் என்றால் பின்னால் ஒளிந்து கொள் என்று கூறுவார்களா? கூறவே மாட்டார்கள். பண்டைய தமிழ் பெண்கள் கூட வீரத்தை மிகவும் பெரிதாக மதித்தார்கள். மகன் முதுகில் காயம் பெற்று இறந்து கிடக்கின்றான் என்று கூறிய தாயானவள், அவன் நெஞ்சிலே காயம்பட்டு இருப்பான் என்று

0: எண்ணி ஒருவேளை முதுகிலே காயம்பட்டால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பை அறுத்தறிவேன் என்று கூறினாள் வீர ஒரு பெண்மணி. இன்னொரு பெண்படி, தந்தை போருக்கு போய் இறந்துவிட்டார், கணவனும் போருக்கு போய் இறந்துவிட்டார், சிறிய மகனை போருக்கு அனுப்பி வைத்தாள். இவ்வளவு வீரம் நிறைந்த நம் நாட்டில் இப்பழமொழிக்கு ஏற்புடைய செவ்வையான பொருள்தான் என்ன? சற்று கூர்ந்து ஆய்வோமானால் உண்மை புலப்படும். பந்தி என்றால் உணவு உண்ண அமரும் வரிசை மட்டுமல்ல, பந்தி என்றால் வரிசையாக அமர்ந்திருப்பதெல்லாம் பந்திதான். இந்த வரிசையை யார் கடைபிடிப்பது? கற்றவர்கள், பண்பாளர்கள், சான்றோர்கள் போன்றோர். இந்த பந்தி அல்லது வரிசையை இருவகைப்படும். ஒன்று பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் பந்தி, மற்றொன்று தலைவர்கள் அல்லது கருத்தாளர்கள் அமர்ந்திருக்கும் பந்தி. இதில் எதுவாக இருந்தாலும் இப்பந்தியில் முன்வரிசையில் இருப்பவர்கள் அமைச்சர்கள், அதிகாரிகள், கலைஞர்கள், கருத்தாளர்கள், பாராட்டுபவர்கள், பாராட்டப்படுபவர்கள், இவர்கள்தான் முன்னே இருப்பார்கள். எனவே பந்திக்கு முந்து என்றால் தலைவராகவோ, அதிகாரியாகவோ, ஆட்சியாளராகவோ, கற்றுத்தேர்ந்த வல்லுநராகவோ, பாராட்டக்கூடியவர்களாகவோ நீ முன்வர வேண்டும். முன் வரிசையில், அதாவது முதன்மையான பந்தியில் அமர வேண்டும். அப்படி அமர்வதற்கு உன்னை நீ தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். எத்துறையாயினும் அத்துறையில் முயன்று முன்னேறி பெயர் சொல்லக்கூடியவனாக, பாராட்டக்கூடியவனாக, சிறப்புடையவனாக வாழ வேண்டும். இதுதான் பந்திக்கு முந்துதல். வள்ளுவன் இக்கருத்தை தந்தை மகர்காட்டு நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்கிறார். படைக்கு பிந்து என்றால் யுத்தத்தில் படைக்கு பின்னால் மறைந்து கொள்வதல்ல, படைக்கு பின்னால் நின்று படையை நடத்துவது. பண்டை காலத்தில் நம் நாட்டில் காலால் படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை என நால்வகை படைகள் உள்ளன. இக்காலத்தில் தரைப்படை, கடல்படை, ஆகாயப்படை என முப்படைகள் உள்ளன. எப்படையானாலும் போர்க்களத்தில் முன்வரிசையில் நின்று போரிடுபவர்கள் சாதாரண சிப்பாய்கள். ஆனால் படையை நடத்தி செல்லும் அதிகாரிகள் பின்னால் நின்று போர் முகத்தில் போரிடுபவர்களுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வரிசை சிப்பாய், நாயக், ஹவுல்தார், சுவேதார், லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், ஜெனரல் என அமைந்திருக்கும். எனவே நாட்டுக்கு வெற்றியை தேடித்தரும் போர் முனையில் சிறந்த அறிவும் மதிநுட்பமும் அனுபவம் உடைய படைத்தலைவர்களே பின்னிருப்பார்கள். அரசும் அவர்களிடம் தன் பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கும். எனவே பணிநாள் முழுவதும் சாதாரண சிப்பாயாக இருந்து பணியாற்றாமல் படையை நடத்தி செல்லும் அதிகாரியாக, தலைவனாக உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அல்லது தகுதி படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்டின் சாதாரண தொண்டனாக மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கானவர்களை வழிநடத்தும் தலைவனாக மாற வேண்டும். எனவே பந்திக்கு முந்து என்பது சாப்பாட்டிற்கு அடித்து நெறிக்கு முந்துவதும், படைக்கு பிந்து என்பது யுத்தம் வரும்போது பின்னால் பதுங்கிக்கொள் என்று சொல்வதும் அல்ல. மாறாக கற்றோனாக, சான்றோனாக, தலைவனாக உன்னை உயர்த்தி முன்வரிசையில் அமர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான். நாட்டிற்கு பெருமையே வெற்றியோ சேர்க்கும் இடத்தில் பின்னின்று படையை அல்லது நாட்டை வெற்றி பாதையில் நடத்தி செல்லும் தலைவனாக மாற வேண்டும் என்பதே இப்பழமொழியில் பொருள் என கூறலாம். மேலும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று இந்த பழமொழிக்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. பந்தி என்றால் விருந்து, உபசரணை. வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் இன்முகங்காட்டி முகமலர்ந்து உபசரித்து அன்புடன் விருந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ முந்திக் கொள்ள வேண்டும். அகனமர்ந்து செய்யாள் உறையும், முகனமர்ந்து நல்விருந்து ஒம்புவாள் என்று கூறுகிறது குறள். மோப்பக்குலையும் அனிச்சம், முகுந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து என கூறுகிறது இன்னொரு குறள். எனவே படைக்கு பிந்து என்றால் வன்முறைக்கும், ஆயுதங்களுக்கும், ஆயுத கலாச்சாரங்களுக்கும் பிந்திக் கொள்ள வேண்டும். உணவு கொடுத்து உபசரிப்பதற்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். படை என்றால் வரும் படை வீரர்கள் அல்ல, படை கருவி கூட படைதான். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவுளி ஏந்தி மைவதி விளக்கை என்ன மனத்தினுள் கவுடு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்ற பெரிய புராண பாடலிலே படை என்பது ஆயுதத்தை குறிக்கும். ஆகவே ஆயுத கலாச்சாரத்தை விட்டுவிட்டு மக்களை அனுசரித்து அரவணைத்து அவர்களுக்கு உணவளித்து உபசரிக்க வேண்டும் என்பதே இப்பழமொழியினுடைய இன்னொரு கருத்து. நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். உரை வழங்கியவர் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மனம் கவரும் இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 அடுத்ததாக கேட்கவிருப்பது
2: சர்வதேச நிலவு தினம், சிற்றுரை கேட்கலாம்.
3: ஒரு பௌர்ணமி இரவில் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் வெள்ளி போல பிரகாசிக்கும் அந்த நிலவு நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். என்னதான் சூரியன் பல பலன்களை அளித்து பூமியில் வாழ்வை தக்க வைத்தாலும் கவிதைகளும் உவமைகளும் கவிஞரின் மொழிகளும் நிலவுக்குதான் இங்கு சமர்ப்பணம். நிலாவை பார்த்துதான் குழந்தைக்கு சோறுட்டல், நிலாவில்தான் பாட்டி வடை சுடுவாள். நிலவுதான் தலைவனையும் தலைவியையும் சேர்க்கும். அந்த குளிர்ந்த வான்மதி, அந்த தன் நிலவு, வெண்மை படர்ந்த அந்த விண்ணிலவு தான் அத்தனை பெருமைக்கும் உரித்தாகிறது. தனது ஒளியை கதிரவனிடமிருந்து பெற்றாலும் கதிரவனை விட நம் சிந்தைகளில் இலக்கியங்களில் நிலவு தனி இடம் பெறுகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி, குளிர் வெண்குடை போன்று இவ்வம் கண் உலகு அளித்தலான் என்றே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்கை வழிபாடோடு தொடங்குகிறார். அதாவது தேன் நிறைந்த மலர் மாலையை அணிந்த சோழ மன்னனின் குளிர்ந்த வெண்குடை போல நிலவும் தனது குளிர்ந்த கிரணங்களால் இந்த அழகிய உலகத்தை காப்பதால் அந்த நிலாவை போற்றி வணங்குவோம் என்கிறார். இத்தகைய பெருமை வாய்ந்த சந்திரனுக்காக இன்றைய நாள், அதாவது ஜூலை 20 ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்வெளி செயல்பாடுகள் தோன்றியதை தொடர்ந்து பிரபஞ்சத்தில் மற்றொரு இடத்திற்கு பயணித்த பயணங்கள் உட்பட எண்ணற்ற பயணங்களின் இறுதி இலக்காக சந்திரன் ஆனது. லட்சிய திட்டங்களுடன் நிலவு ஆய்வு முயற்சிகள் தொடர்ந்து வடிவம் பெற்று வரும் நிலையில் இந்த உலகளாவிய கொண்டாட்டம் கடந்த கால வெற்றிகளை நினைவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச நிலவு தினம் விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளுக்கான குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் தீர்மானம் மூலம் 9 டிசம்பர் 2021 அன்று அறிவிக்கப்பட்டது. இந்த தினம் ஆண்டுதோறும் ஜூலை 20 அன்று அனுசரிக்கப்படும். மனிதர்கள் முதன் முதலில் நிலவில் கால் பதித்ததன் ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக ஜூலை 20 சர்வதேச நிலவு தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது அப்பல்லோ 11 பயணத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்பயணத்தின் போது நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் முதல் மனிதர்களாக நிலவின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வைத்தனர். சர்வதேச நிலவு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. 1969 நிலவில் முதலில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த நொடியில், மனிதனின் இந்த சிறு காலடி தடம் மனித குலம் எடுத்து வைக்கும் மாபெரும் அடி என்ற பொன்மொழியை கூறினார். 67 பிறகும் அமெரிக்காவின் ஆர்டிமிஸ் 2 திட்டம், இஸ்ரோவின் சந்திரயான் திட்டங்கள், வரவிருக்கும் ககன்யான் திட்டம் ஆகியவை மனித சமுதாயத்திற்கு நிலவின் மேல் உள்ள பேரார்வத்தை காட்டுகிறது.
2: சர்வதேச நிலவு தினம், சிற்றுரை கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கதிரவன் வீடு திரும்பும் நேரம் இது. இந்த கணத்தில் உங்கள் இதயத்திற்கு இதமாய் செய்வழி புகுந்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

0: எம் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்ற நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மூலிகை பூச்சி விரட்டிகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

கேட்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்னும் சில ஒலிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: தேனூரும் செல்ல தமிழ் வாரி மெல்ல தெளிப்போம் நாம் அள்ளி உலகிற்கே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. முற்றத்து மல்லிகையை தொட்டு

தென்றலின் ஊடே பண்பலை 101 கவினை மிக்க தமிழ் பாடல்களை ரசனையோடு கலந்து எண்ணத்தில் சுவையூட்ட வண்ண பாடல்களாய் முல்லைச்சரத்தில் கேட்போமா? ஆர்க்கம் கருதிடும் பார்க்கம் வேண்டிடும் மார்க்கம் தானே தீர்க்கமென தாயார் அம்பிகையை வணங்குவோமே. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக கவி மகாதேவன் இசையில் பி சுசிலா பாடிய பாடல், வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுத சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரை.

0: பாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் மூலிகை பூச்சி விரட்டிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு நாகர்கோவில். கால் 9500700774.
0: நேரம் 5:08 கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நாம் பிறருக்கு செய்யும் உதவிகளும் நன்மைகளுமே நம் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி தருணமாக இருக்க வேண்டும். கேட்கலாம் எங்க மாமா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: எப்பா ஹெல்மெட் மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. செறிந்த எண்ணங்கள், பொருந்திய வண்ணங்கள் நிறைந்த சொற்கோலங்கள் அமைந்த சிந்தனை சிறல்கள் முல்லைச்சரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. மேகங்கள் இல்லாத வானிலை, நீ இன்றி எப்போதும் நான் இல்லை. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் இசையில், பொல்லாதவன் திரைப்படத்தின் பாடல். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்பலையில் சொல்லும் நேரம் 5:20. அவள் தெருவோரம் நடந்து போகையில் அவள் பெயர் சொல்லி அழைத்தேன். பூக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து பார்த்தது. பின் அழைத்தது நம்மை இல்லை என அறிந்து தலை கவிழ்ந்து நின்றதுவே. டிம்மி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஜோடி படத்தின் பாடல். இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

நேரம் 5:25 நேர்கள் கேட்டுருக்கீங்க குமரி பண்பலை 101 இருந்து முல்லை சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நகையின்றி புன்னகையோடு பூவும் வைத்துவிட்டு வட்ட பொட்டும் வைத்துவிட்டு என்னை வட்டமிட செய்யும் வித்தைக்காரன் அவன். கேட்கலாம் சிட்டிசன் திரைப்படத்திற்காக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் வசுந்தராதாஸ் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப

0: ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இடங்களை பொறுத்து அமைறதில்ல, நம்மோட பயணிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்து தான் அமையுது. முலைச்சரத்தில் கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், வைஷாலி பைசனி மகத்தே பாடிய சந்திரமுகி திரைப்படத்தின் பாடல், இசை வித்யாசாகர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அன்பான அகமழகி, மஞ்சள் நிற முகமழகி, பட்டன்று ஈர்க்கும் பார்வையில் சாயும் மனம் ஒருபுறம், படபடவென்று பேசும் பேச்சில் காயும் உயிர் மறுபுறம். முலைச்சரத்தில் கேட்கலாம் கார்த்திக் பாடிய பாடல், ராவணன் படத்தில் இருந்து இசை ஏ ஆர் ரஹ்மான்.

அனைத்து உயிரினங்களும் அலுத்து போய் களைப்புடன் வாழிடம் திரும்பும் தருணம். வெயிலும் இருளும் சூழ்ந்து மேகம் சூடிய தெளிவற்ற வானம் என்றுமே பொன்மாலை பொழுது வெறும் இயற்கை காட்சி மட்டுமில்லைங்க, பல உண்மைகளையும் போதிக்கும். இந்த அதிசயமான இந்த மாலை பொழுதுல கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101 இருந்து முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். என்னையெல்லாம் யாராவது பார்ப்பார்களா என்றிருந்தேன். எந்த கடவுள் அட்ரஸ் தந்து வழி அனுப்பி வைத்ததோ தெரியவில்லை. என் முகத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாள் என்னை தேடி வந்த என் தேவதை என்று கூறுகிறார் கதாநாயகன். கேட்போமா? சீன்ரோடன் எம் எம் மானசி பாடிய வேலையில்லா பட்டதாரி 2 படத்தின் பாடல்.

வணக்கம். வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலின் நூற்றொன்றோடு. மழையோடு நனையும் புதுப்பாடல் நீதான் என் அன்பே. என்ஜிகே படத்தில் இருந்து உமாதேவி வரிகளில் சித் ஸ்ரீராம் ஷேயா கோஷல் பாடிய பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

0: அழகு தமிழின் கரம் பிடித்து இனிய பாடல்களுடன் தரணியில் உலா வந்தது மூளை சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். இனிய மாலை உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரட்டும், களைப்பை மறந்து மனம் மகிழ்ச்சி அடையட்டும். கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: இதமாய் மனதுக்கு சுகமாய் தென்றல் வழி உலா வந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ரால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மயிலாடி வளம்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமுதசுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மூலிகை பூச்சி விரட்டிகள் தகவலை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்புகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், 10:30 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள், 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நேர்களே, குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேர்நிலையில் திரையிசை. பொது அறிவு வினா விடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேர்நிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8:30 சரும ரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நீர்விருப்ப நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் விழமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Both Houses of Parliament witnessed multiple adjournments on the first day of the monsoon session today, following uproar by opposition parties over various issues, including the NEET paper leak case. The Lok Sabha and the Rajya Sabha were later adjourned for the day. The Lok Sabha began with obituary references to 6 former members who passed away recently. The House also paid tributes to Father Emir of Qatar Sheikh Hamad bin Khalifa al-Thani. However, question hour could not be taken up as opposition members from the Congress and the Samajwadi Party raised slogans over the NEET issue. Despite repeated appeals by Speaker Om Birla and later by Presiding Officer Dilip Saikia to maintain order and allow the House to function, the protests continued, leading to adjournment of the House for the day. The Rajya Sabha also witnessed repeated disruptions. The House was adjourned multiple times despite efforts by Chairman C.P. Radhakrishnan and Deputy Chairman Harivansh to conduct business. Later, the upper house was also adjourned for the day. Earlier, speaking to media ahead of the commencement of the session this morning, Prime Minister Narendra Modi expressed hope that the monsoon session will be as productive as the monsoon itself, saying both play an important role in the nation's progress and the well-being of its people.
2: Monsoon ho ya monsoon satra, agar dono proactive ho, to bahut hi productive hote hain. और दोनों को प्रोडक्टिव होते हैं तो देश का कल्याण होता है, जीव मात्र का कल्याण होता है. साथियों, पिछले एक महीने में देश ने अनेक सिद्धियां प्राप्त की है, चाहे राष्ट्रीय हो, अंतर्राष्ट्रीय हो और अब तो अंतरिक्ष भी हो. भारत के लिए गर्व के पल रहे हैं.
1: President Drobdi Murmu today called for deeper economic engagement between India and Moldova, saying the two countries have immense potential to expand cooperation in several high-growth sectors. The president was addressing the India-Moldova Business Forum in Chisinau today. Referring to the vision of Viksit Bharat 2047, President Murmu said India seeks partnerships based on trust and shared prosperity, while Moldova's strategic location and skilled workforce offer promising opportunities for the Indian business. Earlier, President Murmu and her Moldovan counterpart, Maia Sandu, held delegation-level talks. She also paid floral tributes at the monument of Stefan Cel Mari C. Sfanth in Chisinau. The Supreme Court has asked the Solicitor General to take instructions if a special investigation team, SIT, can be set up to probe the alleged embezzlement of donations at Ram Temple in Ayodhya, Uttar Pradesh. It also asked the parties not to politicize the Ram Temple donation row. The court said that the Ram Temple donation row is a simple case of commission of crime and the court is just to ensure proper investigation. The Solicitor General told the court that SIT was constituted to probe allegations and now the state police is investigating it. The apex court will hear the plea again on 27th of this month when Uttar Pradesh government will apprise it about the SIT probe in matter. Union Minister Jagat Prakash Nadda today met the representatives of protesters in New Delhi. In a social media post, Mr. Nadda said a proposal

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம், நாகர்கோவில் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 25 தேதி சனிக்கிழமை அன்று நாகர்கோவில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து நடத்தப்பட உள்ளது. இம்முகாமில் 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 8 வகுப்பு, 10 வகுப்பு, 12 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, செவிலியர் படிப்பு போன்ற கல்வி தகுதியுடைய வேலையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் பங்கேற்க விரும்பும் தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிக்காலியிடங்கள் தொடர்பான விவரங்களை jobfairdeo@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று பதிவு செய்யாமல் வரும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள இயலாது. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்கள் மற்றும் வேலை நாடுநர்கள் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய சமூக வலைதளமான டெலிகிராம் சேனலில் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற குழுவில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறும் மற்றும் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற

இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இச்சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்தி இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரி 2026-27 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நேரம் 6:15. வானில் வந்த அலைவரிசை உங்கள் செவிகளில் காற்றலைகளாக ஊடுருவி செவிகளையும் மனதையும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருப்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம்.

0: மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருநெல்வேலி
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மெல்லிசையில் முதலாவதாக பரிதி சுனந்தா ராமோதாஸ் பாடிய பாடல்

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC apply.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358-737-358.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரம்

0: மான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்,
0: போன் 233-066.
2: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: என்னடி எங்க வரணும்?
9: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
8: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
9: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
8: வா வா, சீக்கிரம் போகலாம்.
10: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
11: மெல்லிசையில் அடுத்ததாக எஸ் அம்பிலி பாடியது

0: நேயர்கள் இதுவரை மெல்லிசை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்ல மீடியம் ஸ்கேல் போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு $100 billion மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to $500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கணும்.

0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
2: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்துக் கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 மந்த் கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்

களைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர்.

0: 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. காற்றோடு கை கொலுக்கி காதோரம் முரச காத்திருக்கிறது திரைப்பட பாடல்கள். உயிர் வாழ்வதற்கு காற்று சுவாசம் என்றால் என் இதயத்தின் உயிர் வாழ்வுக்கு உன் காதலே சுவாசம். அயன் படத்திற்காக வைரமுத்து வரிகளில் மகத்தி ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் இசை ஹரிஷ் ஜெயராஜ்.

0: இந்தியாவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஒரு இனிமையான பாடல்களுடன் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. வீசும் காற்றின் வாசலில் மின் பூவாய் இனிய கானமாய் திரைசையில் வலம் வருகிறது ஒரு இனிய பாடல். சிவாஜி படத்திற்காக நாம் முத்துக்குமார் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், AR ரேஹானா, பென்னிடையால் பாடியது இசை AR ரஹ்மான்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: நேர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நாளை காலை 11:02 தாழக்குடி ஔவையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நிரலை கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்பமாய் இசை, சலிக்காத இன்பமாய் இசை, மகிழ்ச்சியூட்டும் இன்பமாய் இசை, வழி போக்கும் இன்பமாய் இசை. குழந்தையின் சிரிப்பில் ஒளிர்ந்த காதல் போல இவர்களின் காதல் இருக்கிறதாம். வீரம் படத்திற்காக யுகபாரதி வரிகளில் சோழர் சாய் கல்பனா ராகவேந்தர் பாடிய பாடல்

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திரை இசை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னிசை நேரம். இசை பிரியர்களே, இன்றைய இன்னிசை நேரத்தில் முதலாவதாக சௌமியா பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், லேவியாக்கு 1.2 லாக்ஸ்

0: நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு நாகர்கோவில். கால் 9500700774.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
2: போன் 233-066.

0: வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சனைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை இரு நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14 நாள் மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ₹750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100 கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம்

0: மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக

0: ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு

0: தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரி கைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: நேர்களே, உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். நெகிழி மலை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் பிடிக்கும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னிப்பூ பருவ பயிர்களுக்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த அறிவிப்பு. 2026 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறாத விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு

3 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பூ நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர்காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர்காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும். நேர்முகம் பங்கேற்கிறார் மயிலாடி வளங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். அமது சுரபி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மூலிகை பூச்சி விரட்டிகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழவர்தான் நமது உழைப்பாளர். உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் உண்ணும் உணவான சோற்றில் கை வைக்க முடியும். உழமாற வாழ்த்துவோம் உழவனின் சேவையை.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள். இனி இறால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மயிலாடி வளங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னோட பேரு டாக்டர் எழில்மதி செல்வராம். நான் வந்து பிசரிஸ் யூனிவர்சிட்டியில வந்து உதவி பேராசிரியராக பணி செய்கிறேன் மேம். இப்போ அங்கே என்ன பண்றோம்னா, நாங்கள் வந்து வண்ணமீன் வளர்ப்பு, அதுவும் நம்மளோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் அதெல்லாமே நாங்கள் எடுத்து பண்றோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளித்தி மீன்கள், அதில் வந்து பட்டர் கேட்ஃபிஷ்னு சொல்லக்கூடிய அழிந்து வரும் ஒரு இனத்தை வந்து நாங்கள் மறுபடியும் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்கிறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா விரால் மீன் வளர்ப்பு, அதுவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். இது எல்லாமே நாங்கள் இனப்பெருக்கோம். அப்புறம் க்ரோட் கல்ச்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஃபார்மருக்கு சொல்லித்தரோம் மேம். இதுதான் எங்களோட முக்கியமான பணி.
2: இந்த பறக்க வளங்குன்ற ஆராய்ச்சி மையத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு அங்கே என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதில் சாரோட பங்களிப்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: பறக்கை அமைப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்து வண்ணமீன் வளர்ப்பு தான் மெயினாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் இறால் ப்ரீடிங் பண்ணுறோம். அதை ப்ரீடிங்னா இனப்பெருக்கம். அந்த ரெண்டையுமே நாங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணுறோம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடிய கடைசி வருஷத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டான அந்த பணிகள்லாம் மேற்கொள்கிறோம் மேம். இந்த பயிற்சிகள்லாம் எப்போ கொடுக்குறோன்னா 5 நாள் பயிற்சி, 10 நாள் பயிற்சி, 1 மாத பயிற்சி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொடுக்குறோம் மேம். இதுதான் நாங்கள் மெயினாக அங்கே பண்ணுறோம்.
2: இறால் மீன்களை பொறுத்த அளவில் நம்ம அது எப்படி வந்து அதை வளர்க்கலாம், பண்ணைக்குட்டை நன்னீர் மீன் வளர்ப்பா, என்ன மெத்தடில் அதை வந்து வளர்க்க முடியும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: மேம் இறால் மீன்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இறால் வந்து நமக்கு வந்து கணபதிபுரத்தில் ஒரு அமைப்பு இருக்குது மேம், பயிற்சி மையம். அங்கே வந்து பயிற்சி மையமும் இருக்குது, பக்கத்தில் பொறிப்பகமும் இருக்குது. அதனால் அங்கே உங்களுக்கு வந்து பயிற்சிகள் எல்லாமே தராங்க. இப்போ நீங்கள் நன்னீர் குட்டைகளில் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாம்ஸ் இருக்குது மேம். அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அதுக்கான லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம அந்த பணைகளை அமைக்கலாம். அந்த லைசன்ஸ் நீங்கள் எப்படி வாங்கணும்னா நம்மளோட ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நன்னீரில் வளர்க்குறதுக்கு நன்னீரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 60 நாட்களுக்குள்ளே தராங்க.

0: உங்களோட சலினிட்டி அதாவது உப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, நீரோட உப்புத்தன்மை அது வந்து லெஸ் தென் 0.5, அதாவது 0.5க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா நன்னீர் குட்டைகளை தருவாங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலே கடல் இருக்கிறதுனால கடலோர பகுதியிலேருந்து நம்ம உப்பு தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு செப்பரேட்டாக எம்பிடா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா அதுக்கும் நாம்ஸ் இருக்குது, கடலோரத்துலேருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கணும், 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும், அப்புறம் பக்கத்தில் எந்த ஒரு விளைச்சல் நிலமும் கூட அந்த மாதிரி கொஞ்சம் நாம்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு லைசன்ஸ் தராங்க. அந்த மாதிரி லைசன்ஸை வாங்கிக்கிட்டு முறையான பயிற்சிகளும் வாங்கி பண்ணதுக்கப்புறம் பண்ணைக்குட்டைகளில் இறால் வளர்க்கலாம். மேம்,
1: நன்னீரில் தான் வளர்க்க முடியுமா இல்லைன்னா வேறு ஏதாவது முறைகள் இருக்கா?
0: மேம், இறால் வந்து எப்பயுமே நன்னீரில் வளர்க்க மாட்டாங்க, அது எப்பயுமே நம்மளுக்கு வந்து கடல் நீர் கடலோர பகுதிகளில் தான் வளர்ப்பாங்க.
1: அதாவது சால்ட் அளவு வந்து அது
0: அதுக்கு அதிகமாக வேணும், எப்பயுமே 20 PPT சொல்லுவாங்க, அந்த அளவுக்கிட்ட இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருந்து நம்மளுக்கு அந்த கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை இந்த ஏரியாவில் எல்லாமே அதிகமாக கல்ச்சர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை தான் முதல் 2 இடத்துல இருக்கு. என்ன தான் நம்ம இந்த கடலோர பகுதியில் வளர்த்தாலும் அங்கே கொஞ்சம் டிசீஸ் ப்ராப்ளம் வருது, அதாவது நோய் தாக்கங்கள் அதெல்லாம் நிறைய வர்றதுனால இப்போ கடலோரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த மாதிரியான இடங்கள்லையும் வளர்க்குறாங்க நன்னீர் குட்டைகளில். அப்போ அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு தான் நம்ம பர்மிஷன் மெயினாக வாங்கணும். ஏற்கனவே நம்ம கடலோர பகுதியில் வளர்க்குறதுக்கு எம்பிடாங்கிற அந்த அமைப்பு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் வரக்கு எம்பிடா அண்ட் சிஏ ரெண்டு பேருமே பர்மிஷன் தராங்க.
1: இது வந்து நம்மளுக்கு தனியார் நிறுவனமா
0: இல்லை? ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது மேம்,
1: சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு தான்.
0: சிஏங்கிறது என்னன்னா கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆணையம் அது பேர். இது இன்னொரு அமைப்பு வந்து எம்பிடா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிடாவை மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ இறால் பண்ணைகளில் வந்து நீங்கள் வந்து நன்னீரில் வளர்த்தாலும் சரி ஒரு நீரில் வளர்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவு இருக்கு, அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 60 நம்பர் அப்படிங்கிறத நம்ம இந்திய சட்டத்துப்படி கொடுத்துருக்காங்க. அந்த இருப்படத்தில் நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு அனுமதி ஈஸியாக தருவாங்க, ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னன்னா அது வந்து உடல்லே தங்கிரும் இறாலோட உடலில், அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போதோ இல்லை நம்மளே மனிதர்களே நம்ம டொமஸ்டிக் இதில் சாப்பிடும் போதோ நம்மளுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படும், அதனால் அதெல்லாமே தடுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றும் போது நமக்கு ஈஸியாக லைசன்ஸ் கொடுக்குறாங்க. மேம்,
1: இப்போது லைசன்ஸ் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, அது பயிற்சி பெறதுக்கு முன்னாடி வாங்கலாமா இல்லைன்னா பயிற்சி பெற்றதுக்கு பிறகுதான் வாங்கலாமா? அது எப்படி நம்ம லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றது, அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சார்?
0: லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னா நீங்க பயிற்சி பெற்றுக்கணும் இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை மேம், உங்ககிட்ட இடம் இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் முறையான கல்ச்சர் பண்ணணும். அவங்க வந்து உங்கள் இதை சோதிப்பாங்க, எப்படின்னா ஒரு குளம் அமைச்சிருக்கீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி கரையை எந்த அளவுக்கு அமைச்சிருக்கீங்க, அந்த குளம் வந்து கடல் பகுதியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குதா, இல்லை நம்மளை சதுப்புநில காடுகள்லேருந்து எதுவும் பக்கத்தில் இருக்குதா, இல்லை அதனால் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதில்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இதில் சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த நீங்கள் வேஸ்ட் வாட்டர் இருக்குங்கள அதை நீங்கள் எப்படி வெளியே அனுப்புறீங்க, அதை வந்து டிஸ்இன்ஃபெக்டன் அதாவது கிருமி நாசினி செய்கிறீங்களா, அந்த மாதிரியான முறைகள்லாம் உங்கள்கிட்ட செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேட்வன்சிங் சொல்லக்கூடிய வலை போடுறது, ஏன்னா இறால் பனைகளில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொற்று வந்து ஒரு குட்டையிலேருந்து இன்னொரு குட்டைக்கு இப்போ எப்படி பரவும்னா பறவைகள் மூலமாக பரவும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் பேட்வன்சிங் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பண்ணியிருக்கீங்களா,
1: அந்த வலை மாதிரியான அமைப்புகள் போடணும்.
0: ஆமாம் மேம், இது வந்து எப்படின்னா நம்ம குளத்துலேருந்து ஒரு 3 அடி ஹைட்டில் ஒரு வலை மாதிரி போடுவாங்க. இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நரம்பு வச்சு கட்டிடுவாங்க, இது பறவைகளுக்கு பாதிப்பு தான், ஆனால் இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் அந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கிறது குறைக்கப்படும், அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமானது மேம். உங்களோட பண்ணைக்குட்டைகளை தாண்டி சுற்றி விளைநிலங்கள் எதுவும் இருக்கா, அதை இந்த குட்டையினால அதுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுதா அப்படிங்கிறது ஆய்வு செய்வாங்க.
1: இதுக்கு பயிற்சிகள் ஏதாவது கொடுக்குறாங்களா, நாம எங்க பயிற்சி பெற்றுக்கலாம், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் எங்க பயிற்சி கொடுக்குறாங்க?
0: இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கணபதிபுரம் சென்டர் இருக்கு மேம், லிமுரியா அந்த பீச் பக்கத்தில் இருக்கு மேம், அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி தராங்க. இதை தவிர தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரியிலையும் இறால் வளர்க்குறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. மற்ற கல்லூரிகள் அதாவது பொன்னேரியில் இருக்கு எங்களுக்கு கல்லூரிகள் இருக்கு, அப்புறம் நாகப்பட்டினத்துலையும் கல்லூரி இருக்கு, இவங்களும் பயிற்சிகள் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களோட மீன்வள பல்கலைக்கழகத்தினால கொடுக்கப்படுறது. இதை தாண்டி உங்களுக்கு யார் யார் பயிற்சி கொடுக்குறாங்க, ஆர்ஜிசிஏ கொடுக்குறாங்க சீர்காழியில் இருக்கு, அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இறால் வளர்க்குறதுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் நண்டு வளர்க்குறது கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து சீபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன் வளர்ப்புக்கும் கொடுக்குறாங்க மேம்.
1: இப்போ அந்த ஸ்பீசிஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: மேம், இறால்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 2 தான் மேம். ஒன்று வந்து வெனாமின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மோனோடான்னு சொல்லக்கூடிய வரி இறால் மேம். இந்த 2 தான் இருக்குது. இதை தவிர பினேஸ் இண்டிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ரகமும் இருந்தது, ஆனால் இப்போ கரண்ட்ல அந்த இது இல்லை, ஏன்னா அது நோய் தொற்றுனால ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ இந்த 2 ரகம் தான் மேம் போகுது. இந்த 2 ரகத்தில் பார்த்தீங்கன்னா வெனாமி தான் அதிகமாக பண்ணுறாங்க. மோனோடான்ங்கிறது இப்போ கடந்த 2 மட்டும் மறுபடியும் கல்ச்சர் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. மோனோடானோட வெனாமி தான் அதிகமாக பண்ணுறாங்க, ஏன்னா இது வந்து எஸ்

0: எஸ்பிஎஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்கு மேம், அதாவது ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் ஃப்ரீ, அப்புறம் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி ரெண்டு வகையான ரகங்கள் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் இந்த வெனமி வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இவங்க எல்லாரும் நிறைய பண்ணுறாங்க. இதை தவிர மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க மேம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா மோடர்ன் கல்ச்சர் அதிகம், ஏன்னா அங்கே வந்து ஒரு கல்ச்சர் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 6 மாதம் 7 மாதம் தேவைப்படும் மோடர்ன் வளர்க்குறக்கு, வரிகிறாள்னு சொல்லக்கூடிய அதை வளர்க்குறக்கு. அதே வந்து வெனமி வந்து 3 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். அதில் நீங்கள் நாற்றங்கள் குளம் வச்சு அப்புறம் வளர்ப்பு குளங்கள் ரெண்டு இதாக பிரித்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக 60 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து
1: நாற்றங்கள்னா முதல்ல குஞ்சுகளை வளர்க்குறது,
0: குஞ்சுகளை வளர்த்து இப்போ எப்படி நம்ம விவசாயத்தில் வந்து நாற்றங்கள் இது வைக்கிறோம் அதை மாதிரி
1: எடுத்து நட்டு பிடுங்கி வைக்கிற மாதிரி இதில் குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு ஒரு பிளேஸ்.
0: ஆமாம்,
1: அதுக்கப்புறம் திருப்பி அதை பெருசாட்டு வளர்க்கறதுக்கு தனியாட்டு.
0: இது எதற்காக இந்த மாதிரி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பொறிப்பவங்கள்ல இருந்து

0: சாமானியம். இது எதற்காக இந்த மாதிரி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பொரிப்பவங்கள இருந்து வாங்கும்போது குஞ்சுகள் வந்து கண்ணுக்கு தெரியாத பிஎல்ஸா 11, 12, 13, 14 அதாவது பிஎல்னா குஞ்சோட அந்த நாட்களோட எண்ணிக்கை,
1: இத்தனை நாள் பறந்து ஆயிருக்குன்னு
0: பிறந்து பிஎல் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை தாண்டி இத்தனை நாட்கள் ஆயிருக்குன்னு கணக்கு பண்ணுவாங்க. அது அதோட ராஷ்டிரம்னு சொல்லக்கூடிய கொம்போட எண்ணிக்கை, காலு, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க லேப்ல சொல்லுவாங்க. இந்த பிஎல் 13 இருந்து நம்ம குளத்துல வந்து இருப்பு செய்யலாம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம இருப்பு செஞ்சு 90 நாட்கள் தான் அறுவடைக்கு வரும். இதுல முத 15 நாட்கள் 30 நாட்கள் வந்து உங்களுக்கு அங்க நம்ம விட்ட இறால் குஞ்சுகள் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாமையே நீங்க வந்து ஒரு கண்மூடித்தனமா, அதாவது பிளைண்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க, ஒரு குத்துமைப்பா நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் ஃபீடு. அப்படி இருக்கும்போது அந்த இதுல வந்து இருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு 15 to 20 நாள் ஆயிரும்.
1: வளர்ச்சி
0: நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த இதை தவிர்க்கறதுக்காக தான் நாற்றாங்கல் குளங்கள்னு ஒரு டெக்னிக் வந்தது. அந்த தொழில்நுட்பம் மூலியமா நீங்க என்னன்னா, இப்ப ஒரு பெரிய குளத்துல நீங்க விடுறத ஒரு சின்ன ஏரியால விடும் போது அந்த பெரிய குளம் வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும், சின்ன குளத்துல வரும். இப்ப இந்த நாற்றாங்கல் குளத்துல நம்ம வளர்க்கும் போது இப்ப வெளியேந்து வரக்கூடிய ஒரு சில தொற்று நோய்கள் இருக்கு, WSSV, EHP சொல்லக்கூடிய ஒரு சில தொற்று நோய்கள். அது என்னன்னா வெள்ளை புள்ளி நோய் சொல்லுவாங்க WSSV, அப்புறம் EHP வந்து எபிசோடிக் ஹெட்ரோபினேஸ். அந்த EHP ப்ராப்ளம் வரும்போதும் நமக்கு அந்த நாற்றாங்கல்ல தான் அந்த பிரச்சனைகள் வரும், முதல் 20 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள. அப்போ நீங்கள் பெரிய குளத்தில் இருப்பு அடர்த்தி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த குளம் ஃபுல்லுத்தையுமே நீங்கள் கிருமி நாசினி பண்ணணும். இதே நாற்றாங்கல் குளத்தில் நீங்கள் மாறுறதுனால உங்களுக்கு அந்த கிருமி நாசினி பண்ண வேண்டிய அளவும் கம்மியாயிருது. அதே நேரம் மறுபடியும் இந்த நாற்றாங்கல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னொரு நாற்றாங்கலுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெக்டேர் அதாவது 10,000 meters square இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து பாதிக்காமல் இருக்கும். நாற்றாங்கல் குளங்கிறது உங்களுக்கு வந்து சின்ன இடம் தான், ஒரு 10 cents, 20 cents அந்த மாதிரி. அது நீங்கள் பண்ணக்கூடிய கல்ச்சர் பொறுத்து அது நாற்றாங்கலோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இது மெயினாக வந்து இந்த பர்பஸ்க்கு தான், எது டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கும், அப்புறம் நம்ம விட்ட அனிமல்லாம் இருக்குதா, எவ்வளோ சர்வைவல் ஆகுது, சர்வைவல்னா நம்ம உயிர் பிழைப்பு திறன் சொல்லுவாங்க, அது எவ்வளவு இருக்குது. அந்த ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து 1 lakh, 2 lakh குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு உயிர் பிழைப்பு திறன் இல்லாமல் 50% கூட எல்லாம் போயிடும். அப்போ அது நம்மளுக்கு வந்து
1: பொருளாதார இழப்பீடு ஆயிரும்.
0: ஆமாம், பொருளாதார இழப்பீடு, அப்புறம் செலவினங்கள் இருக்கு, தினசரி செலவினங்கள் இருக்கு, அதெல்லாமே நம்மளுக்கு வேஸ்டாக போகும். அப்புறம் என்னன்னா நம்மளுக்கு அந்த பெரிய குளமும் வேஸ்ட், மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து கிரிமினாசினி பண்ணி எடுத்துட்டு வரணும். இறால் வளர்ப்பில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம் வந்து டிசீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரம் அந்த குளத்தை வந்து தயாரிக்கிறதும் முக்கியம். கல்ச்சர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கல்ச்சருக்கு ஆரம்பிக்கிற முன்னாடி அந்த குளத்தை ஏற்பாடு செஞ்சு அதை தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படினா தான் நம்ம பண்ண போகிற கல்ச்சர் நல்லபடியாக வரும்.
1: இப்போ அந்த இறால் குஞ்சுகளை நாம வந்து எங்க வாங்கலாம், அது எங்க கிடைக்கும், அந்த குஞ்சுகள் வந்து எத்தனை நாளைக்குள்ள குஞ்சுகளை நம்ம வாங்கி நம்ம நாற்றங்கால நம்ம வளர்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்க.
0: குஞ்சுகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இறால் குஞ்சுகள் தமிழ்நாட்டில் கல்பாக்கம் ஏரியாவில் கிடைக்கிது, பாண்டிச்சேரியில் இருக்குது, மரக்காணம்ல இருக்கு, அந்த கடலோர பகுதிகள் ஃபுல்லா இருக்கு, சீர்காழி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ராமநாதபுரம், அப்புறம் கொஞ்சம் இடத்துல கிடைக்குது மேம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நம்மளுக்கு கணபதிபுரத்தில் கிடைக்குது, வேற எங்கேயும் இல்லை. இதே ஆந்திராவில் போயிட்டீங்கன்னா ஆந்திராலேயே அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. குஞ்சு பொறிப்பவங்களை வந்து கடலோரம் ஃபுல்லும் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு தகுந்த நீர் வேணும், அப்புறம் அதுக்கான கிளைமேட் கண்டிஷன் அது மாதிரி கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதனால அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு கல்ச்சரை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நல்ல உற்பத்தி நம்மளுக்கு வேணும் மீன் வளர்ப்பில் அப்படின்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணிகள் இருக்கு மேம். மொத காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா குஞ்சோட தரம், ரெண்டாவது காரணி வந்து நம்ம குஞ்சுக்கு இடக்கூடிய தீவனம். இப்ப தீவனம் வந்து நம்ம இப்ப கமர்ஷியலா எல்லா இடத்துலயுமே கிடைக்குது, இந்த தீவனம் நல்லா இருக்கு, இந்த தீவனம் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஆனா குஞ்சுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். இப்ப குஞ்சுகளை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, இறால் குஞ்சுகளை கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 இறால் பொறிப்பகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சரிங்களா. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு மாதிரியான தரத்துல குஞ்சுகள் கிடைக்கும். அப்ப அந்த இறால் குஞ்சுகளோட தரத்தை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப ஒரு விவசாயி போறாருன்னா அவங்க ஒரு பேக்ல ஏரை அடைச்சு அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 1/3 அளவுக்கு தண்ணியை ஊத்தி அதுல இறால் குஞ்சுகளோட சாம்பிள் கொடுப்பாங்க, அதை நம்ம லேப்ல போய் செக் பண்ணுவோம். ஆனா எல்லா சாம்பிளையுமே நம்ம லேப்ல கொண்டு போய் செக் பண்ண முடியாது, ஏன்னா அது லேப்ல ஒரு சாம்பிளுக்கும் செக் பண்றதுக்கு ஒரு செலவினம் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் பொறிப்பகத்திலேயே அந்த ஸ்பாட்லயே நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முறைகள் இருக்கு மேம், அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா அந்த குஞ்சுகள் வந்து தரமா இருந்தா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் குஞ்சுகளோட ரகம், இறால் குஞ்சுகளோட ரகங்கள் பாத்தீங்கன்னா அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சையோக்கான்னு ஒரு வெரைட்டி இருக்குது, காங்குன்னு ஒரு வெரைட்டி இருக்குது, ராக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாடி லைன் இருக்குது, இதுக்கப்புறம் குரோவர்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்களில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும். இப்போ ஹாடி லைனுங்கிற அந்த ரகம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. சில ஃபார்மர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வின்டருக்கு தான் நல்லாயிருக்கு, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஹாடி லைனுங்கிறது அது ஒரு ரகம், அவங்க ஒரு சூழ்நிலைக்கு வளர்த்து அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்மளோட குளம் நன்னீர் குட்டைகளுக்கு வந்து ஒவ்வொரு ரகம் தான் செட் ஆகும், அது ஒரு நீராக இருந்தாலும் சரி நன்னீராக இருந்தாலும் சரி மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா நம்மளோட குளம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அப்ப அதுக்கு எந்த இது செட் ஆகுங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப விவசாயிகள் வந்து அதை
1: முதல் ஸ்டடி

0: பண்ணணும்.
1: ஆமாம், குளங்களை இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்னதான் இந்த ரகம் தெரிஞ்சாலுமே அந்த எல்லா ரகமுமே நம்மதுல வந்து உயிர் பிழைப்பு திறன் இருக்காது. அப்போ அதுக்கு தான் அவங்க கொடுக்குற சாம்பிளை வந்து நீங்கள் கொண்டு வந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது ஒரு நாள் வரைக்கும் வைக்கும்போது அதுக்கு பிழைப்பு திறன் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி முன்னாடியே நம்ம தெரிஞ்சிடும். எதுக்காக இதை நம்ம செக் பண்ணுறோன்னா, இதுதான் தொடக்க புள்ளி. தொடக்கம் எந்த ஒரு இதுக்குமே தொடக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அதோட முடிவு நல்லாயிருக்கும், அப்போ உற்பத்தி அதிகமாக இருக்கும். இப்போ தொடக்கமே சரியில்லை அப்படின்னா நம்மளோட உற்பத்தி பாதிக்கப்படும், அதனால என்ன ஆகும்னா நமக்கு தான் வருமான இழப்பு எல்லாமே வரும். அப்போ நீங்கள் தொடக்கத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க கற்றுக்கணும்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த குஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நிறைய முறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தேர்ந்தெடுத்த அந்த குஞ்சுகள் நம்ம வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த பண்ணை குட்டைகள்ல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கன அதுக்கான சூழ்நிலைகள் வந்து நம்ம தக அமைப்புகள் வந்து அதுக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கறதை நாம செக் பண்ணி எடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த பொருளாதார இழப்பீடு வருமான வாய்ப்புகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. குஞ்சுகளை வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒருத்தங்களுக்கு வளர்க்கறதுக்கு கொடுக்கணும்னா அதுல வந்து அந்த குஞ்சு தேர்வு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அது எப்படி தேர்ந்தெடுப்பீங்க?
1: மொத்தம் பாத்தீங்கன்னா 13 டிஃப்ரெண்ட் நிலைப்பாடுகள் இருக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த 13 கிரிட்டீரியாவும் அது லேப்ல வந்து ஃபாலோ பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நீங்க எல்லாமே நம்ம லேப்ல போய் தான் தேர்ந்தெடுக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பொறிப்பகத்திலே நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அது எப்படின்னா மொத்தம் 4 டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா சல்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது உப்புத்தன்மை ஏற்புத்திறன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வைல் டெஸ்ட்ன்னு உயிர் பிழைப்புத்திறன். இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை வந்து நம்ம அங்க போய் தான் லேபுக்கு போய் தான் செக் பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கே வச்சு நம்ம பார்க்கல, அதாவது குஞ்சு பொறிப்பத்திலே அங்கேயே நம்ம செக் பண்ணிடலாம். எப்படி அதை செக் பண்றதுன்னா, சர்வைல் டெஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட நன்னீர் குட்டைகள்லேருந்து நீர் எடுத்துட்டு போயிடும். அந்த நீரையும் பொறிப்பகங்களை கொடுக்குற நீரையும் 50% 50%, அதாவது 1 லிட்டர் நம்மளோட குட்டை நீர்னா பொறிப்பகத்தோட நீர் 1 லிட்டர் அப்படின்னு கலந்து அவங்க கிட்ட இருந்து இளங்குஞ்சுகளை அங்கேயே வாங்கி அப்படியே போட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படியே கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்கும் போது அதோட உயிர் பிழப்பு திறன் எவ்வளவு இருக்குது, 10% அதிகமாயிருச்சுன்னா அந்த குஞ்சுகளை எடுக்கிறத தவிர்த்தரலாம். சில பேர் 5% மேல போனாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டாண்டர்ட்
0: புரியல,
1: இப்ப நீங்க ஒரு 100 இறால் குஞ்சுகளை போட்டிருக்கீங்க, அதாவது 1:1 கலந்த தண்ணியில வந்து 100 இறால்கள் போடுறீங்கன்னா அதுல வந்து 5 அனிமல் இறந்தாலுமே அது அவுட், 50% தான் நம்ம மாத்திருக்கோம். இது வந்து முதல். இது ரெண்டாவது வந்து சல்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது உப்புத்தன்மை. இப்போ வந்து நீங்க வந்து உங்களோட குட்டையில வந்து எடுத்துக்காட்டாக ஒரு 20 PPT சல்டி இருக்குது, நீங்க பொறிப்பகத்துல சொல்லிட்டீங்க, அவங்களும் 20 PPT ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம 0 PPT இருக்கக்கூடிய மினரல் வாட்டரோ போர் வாட்டரோ எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த உப்புத்தன்மை வந்து சடனாக 10 குறையும். ஏன்னா இது 0 அது 20ங்கும் போது 1:1 1 லிட்டர் கலக்கும் போது 10 குறையும். குறைஞ்சக்கப்புறம் அதில் நீங்கள் போடுவீங்க குஞ்சுகளை, இது செகண்ட் ஆய்வு. இதை நீங்கள் பண்ணும்போது இதுலேயும் அதே தான் கண்டிஷன், 10% வரைக்கும் அக்செப்டபிள், அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 அனிமல் விடுறீங்கன்னா 90 வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னா ஓகே. சில பேர் வந்து 95 உயிரோடு இருக்கணும், 5 வந்து செத்தா பரவாயில்ல அப்படிம்பாங்க. மூணாவது என்னன்னா ஃபார்மலின் டெஸ்ட்டும்பாங்க, அதாவது இது என்னன்னா ஃபார்மலினை பயன்படுத்தி அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறது, அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
0: உயிர் வாழக்கூடிய அந்த தன்மை இருக்கு.
1: இப்போ நம்மளுக்கு தரமற்ற குஞ்சுகள்னா அந்த அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படும் போது அது வந்து வீக் ஆகி சென்டரில் படுத்துரும், இறந்து விடும், இல்லைனா கீழே பாட்டமில் போய் அப்படியே மயங்கி விழுந்துடும். அப்போ இதையும் அதே மாதிரி தான், 100 அனிமல் விடும்போது நம்மளுக்கு வந்து 95 90 இருந்தால் ஓகே, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது கேன்சல் பண்ணிடுவாங்க. 10% வரைக்கும் அக்செப்டபிள், 10% 10 அனிமல் வரைக்கும் இறக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது வந்து மூன்றாவது. நான்காவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட்டில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு, அதாவது ஹேச்சரி வாட்டர், அவங்க பொறிப்பகத்துலேருந்தே தண்ணியை வாங்கி நீங்கள் ஊற்றிட்டு அந்த இதில் நீங்கள் அனிமல் ஒரு 100 அனிமலை விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குச்சியை வச்சோ ஸ்கேலை வச்சோ ஏதோ ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு சுற்றிடுவாங்க, தண்ணியை நல்லா ஸ்பீடாக சுற்றிட்டு விட்டுருவாங்க. அப்படி விடும்போது நீரோட கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கரண்ட் மீன்ஸ் ஓட்டம், நீரோட ஓட்டத்துக்கு எதிர் ஓட்டத்தில் இறால் வந்து நீந்தி வரணும். அப்படி வந்தால் தான் அது தரமான குஞ்சு. அப்படி வராமல் நீரோட ஓட்டத்தோட பாதிப்பினால் சென்டரில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டது, இல்லை வீக்கான சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதையும் எடுக்க மாட்டாங்க. இந்த இதுவும் அளவும் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சுத்தோட ஒரு லிமிட் இருக்குது, அது ஒவ்வொரு ஃபார்மரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வரும். இதை வச்சு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த 4 இதையும் நம்மளுக்கு இறால் குஞ்சுகள் தாண்டிடுச்சுனாலே அது ஒரு தரமான, இதுக்கு இந்த மாதிரி 4 தாண்டக்கூடிய ஒரு இறால் குஞ்சு நம்ம 50 மதிப்பெண் வரைக்கும் வழங்கலாம்.
0: உங்களுடைய அனுபவத்தை நீங்க வந்து இன்னைக்கு குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி மேம்.
2: ரால் குஞ்சுகளின் தர மதிப்பீடு செய்யும் முறைகளும் அதன் பயன்களும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மயிலாடி வழங்குன்றா நீருயிரி மைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் எழில்மதி அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.

0: சுரபி.
1: இனி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: ஏ தம்பி, என்ன தம்பி, காலையில 10 மணி ஆகுது, வயலுக்கு போகாம தம்பி கையில ஒரு பையோட கமுக்கமா வந்துட்டு இருக்க.
3: ஏக்கா, காலையில அங்கன்வாடிக்கு போனாக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மாவு வாங்கணும். 2-3 நாளே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எனக்கு வயல் வேலை இல்லையாக்கா. இப்ப இந்த வயல் வேலை சீசனுக்கு வந்து நமக்கு எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த மாவை வந்து வாங்கிட்டு வாராக்கா. 2 பிள்ளைங்களும் கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஊட்டச்சத்து மாவு கொடுத்ததான் அந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு கூட சொல்றாங்க.
2: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்முடைய மத்திய அரசு வந்து 1975 ஒரு தொடங்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம் தான்ப்பா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். இது ஆங்கிலத்துல இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க, சுருக்கமா ICDS அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச அந்த உணவை கொடுக்கறது. இன்னொன்று வந்து இந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியும் அந்த சுகாதார பாதுகாப்பும் அளிக்கிறது தான்ப்பா இதனுடைய முக்கிய நோக்கம்.
3: ஆமாக்கா, இப்போ வந்து முதல் 1 வயசுக்குள்ளேன்னு பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து மாவு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் அந்த மாவுன்னு பார்க்கும்போது தனிப்பட்ட மாவாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து காடி மாதிரி அமைச்சு கொடுக்கலாம். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாவை வந்து உருட்டி கொடுக்கலாம். அடுத்து 1 வயசுக்கு மேலேன்னு பார்க்கும்போது அதுக்கு பிறகு அந்த மாவுனுடைய தன்மை வந்து மாறுதாக்கா. அந்த மாவு வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து புரோட்டீன் சத்து அதிக அளவில் இருக்கு. அது போல அந்த குழந்தைகளுக்கு தேவையான வைட்டமின்ஸ் கூட அந்த மாவு சத்துல வந்து அதிக அளவில் இருக்கக்கா.
2: ஆமா தம்பி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலக அளவில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு பெரிய சமூக அடிப்படையிலான ஒரு திட்டம்ப்பா. இந்த திட்டத்துல 6 வயதுக்கு உட்பட்ட, அதாவது 6 வயது வரையிலான இந்த குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து, முன்பருவ கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், தன் சுத்தம், வளரும் இளம் பெண்கள், கர்ப்பிணி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இவங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம் அளித்து, அதாவது அவங்களுக்கான அந்த அடிப்படை ஊட்டச்சத்து விஷயங்களை செய்து கொடுக்கறதுப்பா.
3: ஆமாக்கா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இல்லையாக்கா, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 6 மாசம் கழிஞ்சு வந்து அந்த ஊட்டச்சத்து மாவு வந்து கொடுக்கணும். ஏன் தெரியுமாக்கா, இப்ப அந்த வயிற்றுல இருக்க அந்த கருவுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஊட்டச்சத்து மாவை வந்து அந்த தாய் வந்து எடுத்தா மட்டும்தான் வந்து அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு கூட சொல்றாங்கக்கா.
2: ஆமா தம்பி, இந்த சுகாதாரம், அப்புறம் குடும்ப நல அமைச்சகம், பெண்கள் அமைச்சகம், அப்புறம் குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளினுடைய பாதுகாப்பு, அப்புறம் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு, இதெல்லாமே களைவதற்கான அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதன் மூலம் நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல நம்மளுக்கு விட்டமின், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், புரத சத்துக்கள், இந்த மாதிரி கால்சியம் சத்து, இந்த மாதிரி அந்த சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான அந்த முயற்சியை நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எடுக்கிறாங்கப்பா.
3: கண்டிப்பாக்கா, இப்ப அந்த அங்கன்வாடி மையத்தில் இருக்க அந்த குழந்தைகளுக்கு பார்க்கும்போது வாரத்துக்கு 3 நாள் வந்து முட்டை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம தினசரி வந்து மாவுகள் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து பருப்பு வகைகள் கொடுக்கறாங்க, கடலை வகைகள் கொடுக்கறாங்க, அதே போல வந்து கீரை வகைகள் வந்து கொடுக்கணும்னு கூட சொல்லி மத்திய அரசு வந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்கக்கா.
2: ஆமா தம்பி, இதே மட்டும் இல்லாம நம்மளுடைய பள்ளியில படிக்கக்கூடிய 1 முதல் 6 வயதிலான அந்த குழந்தைகளுக்கு நீ சொன்னது மாதிரி ஒரு அனைத்தும், அதாவது எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு இணை உணவை அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. இதன் மூலமா தாய் அப்புறம் குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து நிலைமைய அவங்க வந்து மதிப்பிடுறாங்க. நம்ம வந்து அங்கன்வாடி மையமோ இல்லைன்னா ஆரம்ப சுகாதார நிலையமோ நம்ம போகும்போது ஒவ்வொரு தடவையும் நாம கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்திற்கு ஏற்ப அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தை நல அட்டையில அவங்க வந்து இதை பதிவு செய்யறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம மத்திய அரசு வந்து முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பெற்ற பிறகு அவங்களுக்கு வந்து அந்த 6000 ரூபாய் வந்து இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வழங்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த உணவுகளா வாங்குறதுக்கான அந்த விஷயங்கள், அதாவது பிரசவம் முடிஞ்சு அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டுதான் நம்முடைய அரசு வந்து 6000 வந்து அந்த தாய்க்கு வழங்குறாங்க. இதன் மூலமா அவங்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடறதுக்கான பரிந்துரைகளும் அவங்க கொடுக்கறாங்கப்பா.
1: இதுவரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
0: நொடிகளில் சில நுட்பங்கள்.

0: இதில் மூலிகை பூச்சி விரட்டிகள் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சார வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
1: நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லிகளை அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தலாம். தாவர பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்பு, நொச்சி, எருக்கு, ஆடாத்தோடா, அரளி, தும்பை, சோத்துக்கத்தாழை, புங்கம், இலுப்பை, சீத்தாப்பழம் போன்ற தாவரங்கள்ல வந்து சிறந்த பூச்சிக்கொல்லி தன்மை உள்ளன. சரிங்களா, முக்கியமான சைவம் பாத்தீங்கன்னா வேம்பு. நமக்கு தெரியும் வேம்பு கொட்டை சாறு. வேம்பு கொட்டை சாறு அப்படிங்கிறது வந்து நமக்கு 5 கிலோ 5 கிராம் வேப்பங்கொட்டை எடுத்தீங்கன்னா நல்லா இடிச்சு 5 கிலோகிராம் வேப்பங்கொட்டையை எடுத்து 100 லிட்டர் தண்ணியில நல்லா இடிச்சு 3 முதல் 4 நாட்கள் ஊற வச்சு வடிகட்டி தெளிக்குதன் மூலம் வந்து நமக்கு இலைப்பேன், அத்தினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் இருந்து பயிரை பாதுகாக்க முடியும். இந்த வேப்பங்கொட்டை சாறு உபயோகப்படுத்துறதுனால நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு எந்த தீங்கும் கிடையாது. சிலந்தி, தேனீக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. சோ அதனால வேப்பங்கொட்டை சாறு உபயோகப்படுத்துவது மிக முக்கியமானது. அதே மாதிரி எண்ணெய், வேம்பு எண்ணெய், புங்க எண்ணெய், எலுப்பெண்ணெய் இந்த மாதிரி தாவர எண்ணெய்களையும் வந்து உபயோகப்படுத்துவதன் மூலம் அங்கக முறையில வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். முக்கியமாக பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி இந்த எண்ணெய் தாவர எண்ணெய்களை உபயோகப்படுத்துறது மிக முக்கியமானது. இந்த பொதுவாக எண்ணெயை தண்ணீர் ஊட்டும் போது தண்ணீரில் கலக்காமல் அவற்றின் மேல மிதந்துட்டு இருக்கும். சோ அதை தண்ணீரில் நன்கு கலக்கிறதுக்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப்பு பயன்படுத்தப்படுகிறது.
2: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
3: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீதம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீதம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூங்கொழில திருத்திடுவோம், அதற்கு புத்தம்

நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை இரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, தரமான செடிகள் தேர்வும் வளர்ப்பு முறைகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை தோட்டக்கலை அலுவலர் ஏ சக்திவேல் அவர்கள். அமுத சுரபி, நெல்லிக்கனியின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பட்டுப்புழு வளர்ப்புக்கேற்ற மானிய திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கோணம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நீர்களே. உழவுக்கு வந்தனம் செய்வோம், உழவு தொழிலை போற்றுவோம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து நம் குமரி பண்பலையில் காத்து கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி. உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து 260 240 290 792 டயல் பண்ணி கால் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருங்க. மொபைல் நம்பர் 8903257039.

0: 5 நமக்குமரி பண்பலையில் சரியா கேட்டறலாம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமளித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், உஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேன்

0: வாலர் இவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. வாழ்வை திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. அன்பு குறுங்கவிதைகளே, குறும்புகளின் குத்தகைதாரர்களே, வரலாற்றின் புது அத்தியாயங்களே, மொழியை தேனினும் இனிதாக்கும் பாலகர்களே, இதோ உங்களுக்காக ஓர் இனிய நிகழ்ச்சி, பட்டாம்பூச்சிகள், குட்டி சுட்டீஸ்களின் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மொபைல் போன்ல இருந்து 260 240 290 722 டயல் பண்ணி கால் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களோட டேலண்டை இந்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்துங்க. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியை வந்து பேசக்கூடிய முதல் குழந்தை யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? எங்கிருந்து யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: முகஸ்ரீயா.
1: முகஸ்ரீயா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: பாலப்பழம்.
1: பாலப்பழம்ல இருந்து பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் குழந்தையா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? யார் சொல்லி கொடுத்தாங்க? முகஸ்ரீயா, சரி சரி சொல்லுங்க, நீங்க ரைம்ஸ் சொல்லுங்க.
2: கலக்கும் யானை, குட்டி யானைக்கு கொம்பு மலர்ச்சிதா, பட்டம் எல்லாம் பறந்து ஓடி போச்சுதா.
1: பறந்து ஓடி போச்சுதாம், சூப்பரா அழகா யானை பாட்டு பாடியிருக்கீங்க. சரி, சாப்பிட்டாச்சா சலக்குட்டி? என்ன சாப்பிட்டீங்க?
2: தோசை.
1: தோசை சாப்பிட்டீங்களா? சரி, தோசை சாப்பிட்ட இது எனர்ஜியோட பாட்டம் பாடியாச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றிமா.
2: தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க

0: மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குட்டிஸ் யாரு, இங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்தாச்சு. யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? இணைப்புல இருக்கீங்களா? பேசலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, இது உங்களின் அனைவருக்கு நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பணிநிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை நம்ம வந்து குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை, வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? வர்ஷா, எங்கிருந்து பேசுறீங்க? சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க வர்ஷா? வர்ஷா, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் இது சொல்றீங்களா? ஹலோ, சரி, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசுனீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம் கேட்ட உங்களுக்கும் குழந்தை போல மனசும்

இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. அருமையான அட்டகாசமான சாங்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம குமரி பண்பலை 101.

பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வது தான் மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லாங்க. மோகன்ராஜன் வரிகளில் இமான் இசையில் சாய்சரண் பாடிய வெற்றிவேல் படத்தின் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைசியில் அடுத்ததாக கேட்கலாம் குட்டி படத்தின் பாடல். இசை தேவிஸ்ரீ பிரசாத், பாடியது தேவிஸ்ரீ பிரசாத், ரெய்னா. வரிகளுக்கு சொந்தக்காரர் விவேகா. அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உங்கள் மொத்த உருவமாகவே இருக்கட்டும்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு வண்ணத்து பூச்சி போல, அதை துரத்திக்கிட்டே போனோம்னா நம்ம பிடிக்கு அகப்படாமலேயே போய்கிட்டே இருக்கும். அதே நேரம் பேசாம அமைதியா உட்கார்ந்தா அந்த பட்டாம்பூச்சி நம்ம கையிலேயே வந்து உட்காரும். அது போலதாங்க மகிழ்ச்சியும். ஸோ மகிழ்ச்சியா வரக்கூடிய பாடலை கேளுங்க. இது திருவிளையாடல் ஆரம்பம். வைரமுத்து வரிகளில் கார்த்திக் மற்றும் ரஞ்சித் பாடியது, இசை டி இமான்.

இது உங்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. உடலுக்கு வலு சேர்க்கும் உன்னத உணவுகள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கேற்று உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட மொபைல் ஃபோனில் 260-240-790-722 டயல் பண்ணி கால் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் 8903257039. இதயம் பறிக்காமல் மனதை முற்றிலும் கொள்ளையடிப்பதே ஆழமான காதல். அந்நியன் படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில், கபிலன் வரிகளில் ஆண்ட்ரியா ஜெரோமியா வசுந்தரா தாஸ் பாடிய பாடல்.

நேர்களே, நாளை பிற்பகல் 3-2 தேநீர் நேரம். இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. உங்களுடைய பொது அறிவு திறனை வளர்த்துக்கொள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 260-240-290-722, மொபைல் நம்பர் 8903250-39.

கண்ணீர் கலந்து இதயத்தில் நுழைந்து எழுதிடுவோம் ஒரு புது கவிதை. கில்லி படத்திற்காக கே கே அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல், பா விஜய் வரிகளில், வித்யாசாகர் இசையில். கேட்போமா?

நேயர்கள் இதுவரைக்கும் அறிப்பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது தீர இசை. நேயர்களே, இது உங்களின் அனைவருக்கு நாளை காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. நாளை காலை 11:02 தாளக்குடி ஔவையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நிரலை கேட்கலாம். கேட்க தவறாதிய நேயர்களே, இன்னும் சில ஒடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: hospitalized in a critical condition. The ministry said that the Indian mission in Ukraine is closely monitoring the situation and is making every effort to extend all possible assistance to those affected. Benchmark domestic equity indices ended on a negative note today. The Sensex declined 443 points or 0.6% to close at 77,709. And now, before we end the bulletin, the headlines once again. Monsoon session of Parliament begins on stormy note. Both Houses of Parliament witness repeated disruptions over various issues. Union Minister J.P. Nadda holds talks with protesters in New Delhi, appeals to end sit-in and restore normalcy. President Draupadi Murmu calls for stronger economic partnership between India and Moldova and greater cooperation in high-growth sectors. Heavy rainfall claims 4 lives in Jammu Division, taking death toll over past 2 days to 16. Red alert issued for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir tomorrow. And Labour Party leader Andy Burnham assumes office as the new Prime Minister of the United Kingdom. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
3: நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, இதன் காரணமா சர்வதேச அளவில் இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்?
4: இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இது வந்து பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மங்கள்யான் மிஷின் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷின். அப்கோர்ஸ் சந்திரயான் 1 அதே மாதிரிதான். 2 வந்து சின்ன அனாமலி இருந்தது, 3 அதுல சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால சாத்தியப்படுமான்னு, அதையும் வந்து முறியடிச்சாச்சு. சோ என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்ப நீங்க நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, டெஃபினட்லா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்துதான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். சோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்கு. இதனால நிறைய வெளிநாடுகள்ல இருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட PSLV SSLV-ல லான்ச் பண்றாங்க.
3: நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
4: கண்டிப்பா நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
3: ஒரு இணக்கமா இருக்கு.
4: ரொம்ப நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா எல்லாரையும் வரவேற்கிற அண்ட் மரியாதையா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா இப்ப நம்ம வெளிநாடுகள்ல போய் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா லான்ச் பண்ணணும்னா இப்ப 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஐயோ இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷின் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. சோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப 1 வருஷம் ஆச்சு. சோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டில இருந்து போகணும் அப்படிங்கறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னா அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளி துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளி துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர் இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்.

0: கியூப்சாட்ஸ் தான் பயங்கரமா ஸ்டார்மிங்கா இருக்கு மார்க்கெட்ல.
1: நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க.
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலே இருந்து அங்கேருந்து தான் எங்களால பார்க்க முடியும்,
1: அந்த
0: அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னன்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுல பெருமையா சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணிருக்காங்க.
1: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலா வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்திருக்கோம் அப்படின்னா அப்போ டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு நாம அப்கிரேட் ஆயிட்டோம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவையா இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்க எப்படி வந்து உங்க நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு?
0: நாங்க வந்து எடுத்தோடனே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம். பட் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கத்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே. எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசுல இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடா இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸ் வந்து பெருசா பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணி கத்துக்க முடியும். சோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

கேட்டிங் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களுக்காக காத்திருக்கிறது திரை இசை. நிலவை பார்த்து ரசிக்கும் ஒவ்வொரு மனதிலும் ஒரு இனிய நினைவு இருக்கும். சிலருக்கு அது காதல், சிலருக்கு அது நட்பு, சிலருக்கு அது என்றும் மறக்க முடியாத முகம். அந்த நினைவுகளோடு இதோ இனிய பாடல் கேட்கலாம். வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், SB பாலசுப்ரமணியம் பாடிய அந்த இனிய பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

இரவின் அமைதியை மெதுவாக தழுவும் பூங்காற்று. சில பாடல்கள் கேட்கப்படுவதில்லை, அவை உணரப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இசை பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் பாடல் இதோ. இந்த அழகான இரவை இன்னும் இனிமையாக்கும் அடுத்த பாடல் 3 பிறை திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் பாடியது, கண்ணதாசன் வரிகள், இளையராஜா இசை.

மேகங்கள் மறைந்தாலும் நிலவு மறைவதில்லை, காலம் பிரித்தாலும் உண்மையான நினைவுகள் மறைவதில்லை. நம்பிக்கையோடு இந்த இனிய பாடலை கேட்போம். ஜென்சி மற்றும் இளையராஜா பாடியது. வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில். அலைகள் ஓய்வதில்லை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

வானம் முழுதும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் இரவை அழகாக்குவது ஒரே ஒரு நிலாதான். அதுபோல ஆயிரம் பேர் இருந்தாலும் நம் மனதிற்கு நெருக்கமான ஒருவர் தான் வாழ்க்கையை அழகாக்குகிறார். அன்பை சொல்லும் அழகான பாடல் இதோ. வாலிவரிகளில் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய தளபதி படத்தின் பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. அற்புதமான வரிகள், அற்புதமான இசையில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இன்னும் சில வீடுகளை கேட்கலாம். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், டெல்லி அஞ்சல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:14. புன்னகையால் பூத்துக் கொள்ளுங்கள் மலர்களைப் போல மன மகிழ்ச்சியுடன் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கும் நேர்களே, இனிய இரவு வணக்கங்கள். இது நிலா முற்றம். Only on Kumari FM 101, இது நம்ம ஊரு FM. அற்புதமான வரிகள், அற்புதமான இசையில் வரும் பாடல்களை நேர்கள் விரும்பி கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. 260-240-290-722 கால் பண்ணி உங்க ஃபேவரட் சாங்ஸை கேட்டு மகிழுங்க. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்.
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியில் முதல் நேயரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னங்க ஐயா?
2: அம்மா, எனக்கு வந்து முன்னாள் முதல்வரின் மூக்க முத்து அவர்கள் நினைவு நாள் நேற்று. நேற்று புரோகிராம் இல்லாதனால அவர் நினைவாக அவர் பாடிய பாடல் அணையா விளக்கு என்கிற திரைப்படத்துல இருந்து. நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, உன்னை தினமும் நினைத்து நானும் வேண்டவான் அப்படின்னு சொல்லி இனிமையான பாடல் இந்த இரவு நேரத்தில் நேரில் தாழ்த்து நினைக்காங்க. தாங்கம்மா,
1: சரிங்க. பாடல் கேட்டும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: பாலும் பழமும் படத்துல என்னை பார்க்கிறாய் என்கிற பாடல் வேண்டும்.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் சாங் பிளே பண்ணிடுவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 10:25 நிமிடம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நிலா முச்சம் நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலா முச்சம்.
2: அன்பான சுவரிக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்கயா?
2: மதுரையில இருந்து ஆண்டனி.
1: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்?
2: பூவா தலைய திரைப்பட சரி, மதுரையில் படர்ந்த மீன் கொடி என்ற பாடலை
1: அனுப்பிடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச சாங் பிளே பண்ணிடலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நட்சத்திரங்கள் கஞ்சமிட்டும் இனிய வேளையில் தூக்கம் உங்கள் கண்களை தழுவும் முன் இமை மூடி ரசிக்க பழமையான பாடல்கள் உங்கள் செவியருகே தந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நலாமுற்றம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: மாவட்டம்
3: சொல்லுங்க சார், எனக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: அம்மா எனக்கு பாடல்.
3: சரி, உங்களோட யோசனை கேட்டது போல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு மாதிரி பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
4: நன்றி நன்றி.

0: கனவுக்கு பாய் சொல்லி, இரவுக்கு ஹாய் சொல்லி, தூக்கத்துக்கு வெல்கம் சொல்லி, கனவுக்கான காத்திருக்கும் இமைகளுக்கு மனதை கவரும் இனிமையான பாடல்களை தர காத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து நீலா மூச்சம். நீலா மூச்சத்தில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் நீலா மூச்சம்.
1: உங்களுக்கு
0: பிடிச்ச சாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டுடுவோம். நன்றி.

0: நேர்களே, இது உங்களின் நினைவுக்கு. நாளை காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். பணிநிறைவு பெற்ற ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் முத்துசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை காலை 11:00 தாழக்குடி ஔவையாரம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் சிறப்பு நேரலை கேட்கலாம். நேர்கணிந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் நிலாமூச்சம். நிலாமூச்சத்தில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமூச்சம்.
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம். வணக்கம். வடசேரி ராஜாமணி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடம் கேட்க போறீங்க?
1: பணம் பெண் பாசம் திரைப்படத்திலிருந்து கலைமாமணியே சிவை மாங்கனியே என்கிற அந்த பாடலை குமரி பொங்கலை 101 அனைத்து நேர்களுக்காக கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பிளே பண்ணிடலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: தேய்க்க மட்டும் தேனா இணைக்கும் பாடல் புன்னகையின் பூரிப்பா. இது நீலாமுச்சம் குமரி பண்பலை 101 இருந்து. நேர்களை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் குடற்புழு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் தட்டில இருந்து சமான் பேசுறேன்.
0: நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ரோஜா கூட்டம் படத்திலிருந்து மொட்டுகளே மொட்டுகளே என்ற பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்க விரும்புகிறேன்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.

0: அற்புதமான வரிகள், அற்புதமான இசையில ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்தாச்சு. இதெல்லாம் மற்றும் நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீங்க யாரு எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம் எல்லாம் முச்சம்.
1: வணக்கம், நான் மணிகண்டன், செட்டியார் மரம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு கிழக்கே போகும் ரயில்ல கோவில் தந்ததாரம்.
0: சரி, அற்புதமான வரிகள்ல அற்புதமான இசையில பாடலை கேட்டுடுவோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இதை செஞ்சேன்னு சொல்றான் சார்.

0: என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

அமைதியான இரவு அம்சமான நிலவு ஆர்ப்பரிக்கும் நட்சத்திரங்கள் அசர வைக்கும் பனிக்காற்றில் அசந்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் செவியை குளிர வைக்கும் பாடல்களை நிலாமுற்றத்தில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்தவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

இனிமையான இந்த இரவு வேளையில அருமையான பாடல்களை தான் வந்து இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலாக வருகிறது அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாளியின் வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உயிராய் மெல்ல எஸ் வருடும் அளவுக்கு தான் இந்த நம்ம பாடல்லாம் இருக்க போகுது. நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல, பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் நட்டகாசமான இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்கறது தனி சுகம்தாங்க. நம்ம டிராவலில் இருக்கும் போதும் சரி, தூங்க போகும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கும்போது அது ஒரு இனிமையான ஒரு உணர்வை கொடுக்கும். அதேமாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான இதமான பாடல்களை கேட்கும்போது அது ஒரு மாதிரியான சுகமான உணர்வுகளை கொடுக்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கடிக்காது.

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: நேரம் 11:20 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் அணிஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையான இந்த இரவு வேலையில இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:32 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இறுதியா நம்ம கேட்ட பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திற்காக பென்னிதயாள் மற்றும் ஹம்சிகா குரல்ல நாமத்துக்குமார் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்ததா வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல உமாதேவி வரிகள்ல கோவிந்த் வசந்தா இசையில. கேட்டு இணைந்தீர்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில.

நேரம் 11:46 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்ட பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்து குழுவினர் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குக்கு திரைப்படத்திற்காக RR மற்றும் திவ்ய ரமணி குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா கேட்ட பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல டி இமானுடைய இசையில.

நேயர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நேயர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.